0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? நமக்கு கிடைச்ச வேலைய வெறுத்துக்கிட்டே வாழ்க்கைய நகர்த்துறதா, இல்ல செய்யக்கூடிய வேலைய புரிஞ்சுகிட்டு அதுல நமக்கு பிடித்தமான விஷயங்களை தேடி அந்த வேலையையே நமக்கு பிடித்த வேலையா மாத்திக்கிறதா? நிச்சயமா இந்த இரண்டாவது வழிதான் புத்திசாலித்தனமான வழி. பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, தாங்கள் செய்யக்கூடிய வேலை மீது தொடர்ந்து வெறுப்பை வளர்த்து கொள்வது. எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, என்னோட மேலதிகாரி இப்படிதான், என்னோட சக ஊழியர்கள் சரியே இல்ல, எனக்கு இங்க மதிப்பே இல்ல அப்படின்னு எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வேலைக்கு போறத ஒரு தண்டனை மாதிரியா நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வெறுப்பையும் சுமந்துகிட்டு தங்களுடைய காலத்தை கழிச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு நாள் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு புதிய வேலைக்கு கூட போயிடுவாங்க. புதிய இடத்துக்கு வேலைக்கு போன சில நாட்கள்ல, நான் விட்டுட்டு வந்த பழைய வேலை எவ்வளவோ பரவாயில்ல, அங்கதான் எனக்கு மதிப்பு இருந்தது, அந்த வேலையை மனசுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறுபடியும் புதிய வேலையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது மாதிரி தங்களுக்கு இருப்பதை விட அடுத்தவர்களிடம் இருப்பதுதான் சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்காங்க. ஆனா நாம செய்யக்கூடிய வேலையை முழுமையா கத்துக்கிட்டு அதுல நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஆர்வத்தோட செயல்பட தொடங்கிட்டா அதே வேலை நமக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதா மாறிடும். அதனால நமக்கு கிடைச்ச வேலையை வெறுக்கிறத விட இந்த வேலைய இன்னும் சிறப்பா எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததா நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமான வெட்கம் மற்றும் சங்கோஜம். அறிஞர் எல்கர் வீமர் என்ன சொல்றார் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக வெட்கப்படும் பழக்கம் ஒரு நபருடைய முன்னேற்றத்தையே தடுத்து விடும். எதற்கெடுத்தாலும் தயக்கம், யார்கிட்டயும் பேசுறதுக்கு பயம், தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த தயக்கம், வாய்ப்பு கிடைச்சா கூட முன்னாடி எழுந்து வராம ஒதுங்கி நிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய திறமைகளை முடக்கக்கூடிய செயல்பாடுகள். நம்ம யாருக்குமே தாழ்ந்தவங்க கிடையாது. மத்தவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைச்ச வாய்ப்புகளை மாதிரிதான் நமக்கும் வாய்ப்புகள் அடைகிறதுக்கும் வாழ்க்கைய மகிழ்ச்சியா மாத்திக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால தேவையில்லாத சங்கோஜத்தை விட்டுட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை துணிச்சலோட பயன்படுத்தணும். அடுத்ததா மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்க கூடிய குணம். இதை நிறுத்தியே ஆகணும். அவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அவங்க சொந்தக்காரங்க பெரிய பதவியில இருக்காங்க, அவங்க உறவினர்னால நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு, அவங்க கிட்ட கார் இருக்கு, வீடு இருக்கு, நகை பணம் எல்லாமே இருக்கு, வாழ்க்கை துணை அழகா இருக்காங்க, ஆனா இது எதுவுமே என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நம்ம வாழ்க்கைய அடுத்தவங்க வாழ்க்கையோடு ஒப்பீடு செஞ்சுகிட்டே இருந்தா நம்மளோட மகிழ்ச்சிய நிச்சயமா தொலைச்சிடுவோம். அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தை தேர்வுல முதல் மதிப்பெண் வாங்கிட்டா அந்த குழந்தை கிட்ட இருக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏன் புள்ளைட்ட இல்லையே அப்படின்னு நம்ம குழந்தையவே ஒரு நாள் குறைவா மதிப்பிடக்கூடாது. ஒப்பீடு செய்தல் அப்படின்றது மகிழ்ச்சி விரட்டக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள்ல ஒண்ணு. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை விட சிறந்தவரா இருக்கலாம், அல்லது பின்தங்கியவரா இருக்கலாம். அதுதான் வாழ்க்கையோட இயல்பே. ஆக மத்தவங்களை போல மாறணும் அப்படின்னு முயற்சி செய்யறத விட எனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமை என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும். நமக்கு இயல்பா ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல நம்ம திறமைய வளர்த்துக்கணும். பல வேலைகளை அரைகுறையாக செய்வதை விட ஒரு வேலையை முழுமையாக கற்றுக்கொள்வது சிறந்ததுன்னு சொல்லுது சீன பழமொழி. வாழ்க்கையை ஒரு சவாலா ஏத்துக்கிறது நல்லதுதான். மற்றவங்களை விட சிறப்பா வாழணும் அப்படின்ற ஆரோக்கியமான போட்டி நம்ம முன்னேற்றத்திற்கு உதவும். ஆனா அந்த போட்டி பொறாமையின் அடிப்படையில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. எப்பவுமே போட்டி, எப்பவுமே வெற்றி அடையணும், எப்பவுமே மற்றவங்களை முந்தணும் அப்படின்ற எண்ணம் வாழ்க்கையை ரசிக்க விடாம செஞ்சிடும். வெற்றி முக்கியம்தான், ஆனா மன அமைதியும் மகிழ்ச்சியும் அதை விட முக்கியம். ஆக நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவோம், ஆர்வத்தோட செயல்படுவோம், ஆர்வத்தோட கத்துக்குவோம், ஆர்வத்தோட வாழ்வோம். நம்ம முயற்சிகள் சில நேரங்கள்ல தோல்வி அடையலாம், ஆனா ஆர்வத்தை இழக்காத மனிதன் தோல்வியிலிருந்து கூட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு கிடைச்ச வேலையை வெறுக்காம அதை நமக்கு பிடிச்ச வேலையா மாத்திக்குவோம். தேவையில்லாத வெட்கம், சங்கோஜம் இது எல்லாத்தையும் வேரோட நம்ம கிட்ட இருந்து அகற்றி போடுவோம். மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நம்மளோட மகிழ்ச்சியை இழக்காம இருக்கிறதுக்கு உறுதி எடுப்போம். நமக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமையை தேடி கண்டுபிடிச்சு அதை மெருகேற்றுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி உட்பகை, அதிகாரம் 89, குறள் எண் 885. உரல் முறையான் உட்பகை தோன்றேன், இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். நெருங்கிய உறவினருக்கிடையே தோன்றும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்க கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும். உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு வாழ்க்கை முடியும் வரை பல வகையான துன்பங்களை கொடுத்துவிடும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு மன்னருடைய இளமை கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சோழ மன்னன் இளஞ்சேர் சென்னிக்கு நீண்ட நாட்களா குழந்தையே இல்ல. அந்த நாட்கள்ல உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த வாரிசா நாமளும் நம்ம குழந்தைகளை இருந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோட வாழும் போது அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. உடனே எல்லாருக்கும் வருத்தம், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். மன்னரை கூண்டோடு அழித்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சியில அரசனும் அரசியும் அடிஞ்சு போறாங்க. அரசியின் சகோதரர் இரும்பிடர் தலையார் அந்த குழந்தைய மட்டும் பாதுகாப்பா எப்படியோ எடுத்து வந்து யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு வராரு. ஒரு அரசனுக்கு தெரிய வேண்டிய கலைகளையும் வீரத்தையும் வலிமையும் பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. சிறுவனா வளரக்கூடிய காலத்தில் உயிரோட இருக்கிறத உறவினர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி பொறுப்பு அமைக்க முடியாது அப்படின்ற எண்ணத்துல கடத்திட்டு வந்து சிறை வச்சு அந்த சிறைக்கு தீ வைக்கிறாங்க. எப்படியோ தான் கத்துக்கிட்ட கலைகளை பயன்படுத்தி அந்த தீயில இருந்து தப்பிச்சு இரும்பிடர் தலையார்கிட்ட திரும்ப வர்றாரு. தீயினால் காயம் ஏற்பட்டதால் கால்களில் தழும்புகள் ஏற்பட்டது. அதனால் கரிகாலன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அவருடைய பாதுகாப்புக்காக கரூரில் இருக்கக்கூடிய இரும்பிடர் தலையாரின் நண்பருடைய வீட்டுல அவரை மறைவா வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. அந்த நாட்கள்ல மறுபடியும் உறவினர்களுக்கு இடையே மோதல், யார் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்னு. அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. பட்டத்து யானை யாருடைய கழுத்தில் மாலையிட்டு தேர்வு செய்கிறதோ அவர்களை ஆட்சி பொறுப்பை அமைக்க வேண்டும் அப்படின்னு. பட்டத்து யானை அந்த மாலை எடுத்துக்கிட்டு கருவூருக்கு போய் கரிகாலனுடைய கழுத்தில் மாலையிட்டு அவனை தூக்கி வந்தது. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், யாருன்னு தெரியாத ஒரு ஆதரவற்ற இளைஞனை எப்படி அரசனா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இரும்பிடர் தலையார் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, இவர்தான் உண்மையான இளவரசன், இனி நமக்கெல்லாம் அரசன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. உடனே அவருக்கு முடிசூட்டும் விழா ஏற்பாடுகள் நடக்குது. சிறப்பா அவருடைய நல்லாட்சியும் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரை ஒழிக்கணும்னு நினைச்ச உறவினர்கள் இருந்த இடம் தெரியாம ஒதுங்கி பதுங்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நெருங்கிய உறவினருக்கிடையே தோன்றும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்க கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும். உட்பகை அழிவை தரும், உள்ளத்தின் அன்போ அன்பை தரும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. நடைமுறை வாழ்க்கையை பத்தி புரிந்து கொண்ட ஒரு யதார்த்தமான மனிதர் இருந்தாராம். நீதிக்கு எதிரா யார் நடந்துகிட்டாலும் சரி, அவங்க கிட்ட துணிச்சலோட கேள்வி கேட்கக்கூடியவர். தன்னுடைய உரிமையோடு உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடியவர். எவ்வளவு பெரிய மனிதராயிருந்தாலும் தவறு அப்படின்னா கொஞ்சமும் தயங்காம சுட்டி காட்டக்கூடிய நேர்மையான மனிதர். அவருடைய அந்த நேர்மையை பத்தி கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் அவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. அவருடைய திறமையையும் நேர்மையையும் பாராட்டி தன்னுடைய முக்கிய அமைச்சரா நியமித்து அவரை கௌரவப்படுத்துறாரு. அவர் அமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாள்லயே ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த நகரத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருடைய வீட்டில் வேலை செய்து வந்த பரம ஏழை ஒருவர் அவரிடம் இருந்த அரிசியை திருடி விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இதுதான் வழக்கு. புதுசா பொறுப்பேற்றுகிட்ட அமைச்சர் அந்த ஞானி அந்த வழக்கை உடனடியா முடிக்கல. இரு தரப்பினருடைய வாதங்களையும் ரொம்ப கவனமா கேக்குறாரு. நடந்த சம்பவத்துடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாரு. உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நுணுக்கமா விசாரிக்கிறாரு. ஒருவரை தண்டிப்பது என்பது வெறும் தண்டனை கொடுப்பது அல்ல, அதன் பின்னால் இருக்கும் உண்மையையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்றது அவருடைய அடிமனசுல இருக்கக்கூடிய எண்ணம். அதனால என்ன பண்றாரு, ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் திரும்ப வாங்கன்னு எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்பு வழங்குறாரு. அரிசியை திருடிய ஏழைக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. அதை கேட்ட எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா அமைச்சர் சொன்ன தீர்ப்பு எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த ஏழையை திருட வேண்டிய நிலைக்கு தள்ளிய பணக்காரருக்கு 10 மாதங்கள் சிறை தண்டனை. கேட்டதும் அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஐயா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? திருடினது அவன் தானே, எனக்கு ஏன் தண்டனை அப்படின்னு சத்தமா கேக்குறாரு. அமைச்சர் அமைதியா அவரை பாக்குறாரு. இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்து உங்ககிட்டதான் குவிஞ்சிருக்குது. அந்த செல்வம் எப்படி உங்ககிட்ட உருவாகுச்சு? உழைப்பு, வியர்வை அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய சொத்து பெருகிட்டே போகும்போது உங்களை சுத்தி வாழக்கூடிய ஏழைகளுடைய நிலைமைய பத்தி என்னைக்காவது சிந்தனை பண்ணிருக்கீங்களா? ஒருத்தர் பசியால வாடும் போது அவருக்கு முன்னாடி உணவை குவிச்சு வச்சு அவருடைய பசியை பத்தி கவலைப்படாம இருக்கிறதும் ஒரு வகையில சமூக அநீதி தான். திருடியவன் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கிறது. அவரை திருட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிய சமூக பொறுப்பை ஏற்க மறந்தவருக்கும் தண்டனை தேவைதான் அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தாராம். அமானியர்களை இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்ன? ஒருத்தர்கிட்ட 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், பல வியாபாரங்கள் இருக்கலாம், அதிகாரம் செல்வாக்கு கூட இருக்கலாம். அதனால மட்டும் அவர் நல்லவராகிட முடியாது. செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட நேர்மையை சேர்ப்பதுதான் மிகப்பெரிய சாதனை. நாம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துகள் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடலாம். ஆனா நாம வாழ்ந்த விதம், நாம கடைபிடிச்ச நேர்மை, நாம மத்தவங்களுக்கு செய்த நன்மை, நாம விட்டுட்டு போகக்கூடிய நல்ல பெயர், இதுதான் நம்மளை தொடர்ந்து வாழ வைக்கக்கூடிய உண்மையான அழியாத சொத்துக்கள். நம்ம வீட்டுல எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது, நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு நேர்மை இருக்குது அப்படின்றதுதான் முக்கியம். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்றது முக்கியம் கிடையாது, நாம எத்தனை பேருடைய மனசுல நல்ல மனிதரா வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம். பணத்தை மட்டும் சேர்க்காதீர்கள், நேர்மையையும் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்காக மட்டும் வாழாதீர்கள், உங்களால் முடிந்த அளவு பிறருக்காகவும் வாழுங்கள். அப்படி வாழும் போது நாம் மக்களுடைய மனதில் மிகப்பெரிய சொத்தாக மாறி இருப்போம். இந்த நல்ல சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பெரிய மைதானம், அங்க மூணு சின்ன பசங்க உற்சாகமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா பெரியவர் ஒருத்தர் வந்தாரு. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னு அந்த சின்ன பசங்களுடைய விளையாட்டை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. விளையாட்டு முடிஞ்சதும் அந்த பெரியவர் அவங்க முன்னாடி போய் நிக்கிறாரு, பேச்சு கொடுக்கறாரு. அந்த பெரியவர் யாரும் கிடையாது, அவர் ஒரு துறவி. அவருடைய நீண்ட ஜடாமுடி, வித்தியாசமான உடை, தோற்றம், இது எல்லாமே அந்த சின்ன பசங்களுக்கு வித்தியாசமா இருக்குது. முதல் சிறுவனை பார்த்து துறவி கேக்குறாரு, தம்பி நீ ஏன் விளையாடுற அப்படின்னு கேட்டாரு. விளையாடுனா உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும், அதனாலதான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓ, நீ பெரிய பயல்வானா வருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது பையன் கிட்ட கேக்குறாரு, நீ ஏன் விளையாடுற அப்படின்னு கேக்கும் போது, நல்லா விளையாண்டா மனசு லேசா இருக்கும், அதனால படிக்கும் போது உடனே மனசுக்குள்ள ஏறும், புத்துணர்ச்சியோட படிக்கலாம், அதான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். துறவி அவனுடைய பதிலையும் கேட்டு சந்தோஷப்பட்டு, பெரிய படிப்பாளியா வருவடா அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பையனை பாக்குறாரு, நீ எதுவுமே சொல்லலையே, நீ ஏன் விளையாடுற அப்படின்னு கேக்குறாரு. ஓ, அதுவா, எனக்கு விளையாட பிடிக்கும், அதான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். அந்த பதில கேட்டதும் துறவியோட முகத்துல பெரிய மகிழ்ச்சி. அந்த சிறுவனை பார்த்து, தம்பி இனிமே நீ தாண்டா என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா நேர்களே, ஒரு சின்ன பையனுடைய பதிலுக்கு பின்னாடி பெரிய வாழ்க்கை பாடமே இருக்குது. முதல் சிறுவன் என்ன சொன்னா, விளையாண்டா உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். இரண்டாவது சிறுவனுடைய பதில், நல்லா விளையாண்டா படிப்புக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற யோசனை. ஆனா மூணாவது சிறுவனுடைய பதில், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுவதை மட்டும் அனுபவிப்பது, இதுதான் நிகழ்காலத்துடைய அழகு. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இதனால என்ன லாபம், இதோட முடிவு என்னவா இருக்கும், இதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ஒரு செயலை முழுமையா அனுபவிக்க முடியாது. கடந்த காலம் பத்தின கவலை, எதிர்காலம் பத்தின பயம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு நாம வாழ வேண்டிய நிகழ்காலத்தை பெரும்பாலான நேரங்கள்ல தொலைச்சிடுறோம். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி நிகழ்கால செயல்பாட்டுலதான் இருக்குது. இந்த நொடிய அர்த்தமுள்ளதா வாழ கத்துக்கணும். குழந்தைகளோட இருக்கும் போது அவங்க கூட பேசணும், குடும்பத்தோட இருக்கும் போது குடும்பத்தை ரசிக்கணும், வேலை செய்யும் போது வேலையில முழுமையா கவனம் செலுத்தணும், சாப்பிடும் போது உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், நண்பர்கள் கூட இருக்கும் போது அந்த நட்பு அனுபவிக்கணும். வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே அடுத்த கட்டத்துக்காக ஓடிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையும் ரசிச்சுட்டே வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. அதே போல சில நேரங்கள்ல கால ஓட்டத்துல நம்ம காதுகளை இறுக்கமா முடிக்க வேண்டிய நேரமும் இருக்குது, சில நேரங்கள்ல வாயை இறுக்கமா முடிக்க வேண்டிய நேரமும் இருக்குது. ஏன்னா சில நேரங்கள்ல நேர்மையானவர்களை இந்த உலகம் அளவைக்கலாம், சில நேரங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேச தெரிஞ்சவங்களை முன்னேறுவது போல ஒரு தோற்றம் கொடுக்கலாம். அதுக்காக நம்மளோட நல்ல குணங்களை விடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நேர்மையை விட்டுடாம, நிகழ்காலத்தை இழந்துடாம வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே முன்னேறணும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 இருந்து 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 லட்சம் வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யாருனாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும், அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந்த இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா, 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபாய் கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சேமா. என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர், ஒரு தம்பி, 3 அக்கா மாரு. எனக்கு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு போலியோ அட்டாக் தான், பிறந்ததுல இருந்து போலியோ அட்டாக் தான். நடக்க முடியாது, வீட்டில் தான் நடக்க மூந்துக்கிட்டு தான் தெரியுவேன். அதனால் எங்கள் அப்பா மதுரையில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த தள்ளுவண்டி வச்சு எங்கள் அப்பாவோட முயற்சியில் தான் நான் நடந்தேன். இல்லைன்னா நடக்க முடியாது, நடந்திருக்க முடியாது, ஊந்துட்டு தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணால் உன்னை எப்படினாலும் நடக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறையா ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நடந்துட்டேன். என்னையும் வீட்டில் எனக்கு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, அம்மா நீங்கள் எனக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் இல்லாததுக்கு நான் அவனை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்துட்டோம். ஸ்கூல் படித்தோம், ஸ்கூல்லையும் என்னை இருந்து ஒரு மாதிரி அப்போ தான் ட்ரீட் பண்ணாங்க. கிண்டல் பண்ணுறவங்க மனைவி தான் இருப்பாங்க, நம்ம என்ன கண்டுக்கிற கிடையாது. அம்மா வாழ்க்கை இது தான், இப்படி தான் இருப்போம். அது எதாவது தமிழ் பண்ணாங்க. நான் இருந்த ஹாஸ்டல்லுமே ஒரு 3 மற்ற ஹாஸ்டலில் தான் அதுதான் படித்தேன். அங்கேயுமே நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லா இடத்துக்குமே போவோம். நான் வந்து எல்லா இடத்துக்குமே போவேன், எந்த இடமும் பார்க்க மாட்டேன். எல்லாருமே குடும்பத்தில் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என் அப்பெல்லாம் எங்கள் தந்தை இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ படிப்பு எனக்கு பிடிக்கலாம். 1 வருஷம் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்லேயே நல்லா என்னை பார்த்துக்குருவாங்க. நான் என்னை வீட்டில் இருந்து எனக்கு போர் அடிச்சிட்டு, ஆமாம் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் மாமாவும் சென்டர் வச்சு நடத்துனாங்க. அங்கே நான் போக கிடையாது, நான் அம்மாட்டது தான் மாறி அண்ணன் ஆல்ரெண்ட் சென்டரில் கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நீ போறியான்னு கேட்டாங்க, நான் போகிறேம்மான்னு சொன்னேன். அப்போ வந்து வீட்டில் உனக்கு அப்போ போகிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எது இல்லையான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா, நான் இங்கே இருந்தால் அப்படி அமைதியாக தான் நான் வீட்டில் இருப்பேன். இங்கேருந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் எல்லா வெளி உலகம் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எல்லா டூருக்குமே கேட்காது. ஏன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, டூருக்கு எல்லோரும் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் பக்கத்துலாம் போவோம். நான் போனது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் மட்டும்தான் வெளியூடத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். டூர் எங்கள் வீட்டில் போக மாட்டாங்க. நாங்கள் இந்த கேரளா கல்கத்தா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், 3 நாள் போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து போயிருக்கோம். ஒரு நாள் இங்கேருந்து வராமல் இருந்தாலுமே வீட்டில் போர் அடிச்சிடும், நமக்கு எப்படா சென்டர் ஓப்பன் பண்ணும், எப்படா போகணும், அப்படி எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து எனக்கு ஃப்ளைட் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம். வந்து போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது போனது அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களெல்லாம் எழுதுறதுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். நான் கல்கத்தா ஃப்ளைட்டில் போனேன், நீ போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு வீட்லேயுமே சொல்லுவாங்க. நீ நம்ம ஜாலியாக இருக்கேன், நீ தான் எல்லா உலகத்துக்கும் எல்லா டூரும் போயிருக்கேன், நான் எங்களால் முடியலையில அப்படின்னு சொல்லி எல்லா டூருமே நல்லா போவோம், எல்லாம் ஜாலியாக இருப்போம். அக்கா தங்கச்சி மாருமே நல்லா என்னை பார்த்துக்கிடுவாங்க, நானும் எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா நான் பார்த்துக்கிறேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம இன்னைக்கான வானிலை நிலவரத்துக்குள்ள வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நம்ம நிகழ்ச்சி இப்போ நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இணைக்கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 9 அக்டோபர் 2026 காலை நேரம் 7:12. இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மங்களமுங்க சிறப்பாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒரு நல்ல நாளாக வந்து போனதுக்கு முக்கிய காரணமே ஒரு 3 மழையும் வந்து பெய்தது. காலை நேரத்திலே ஒரு மழை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி மழை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மழை வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அப்பப்போ மழை வந்து நம்ம மண்ணை வந்து ஈரமாக்கி அங்கங்கே நம்ம மக்களுக்கும் ஒரு உதவியாக வந்து இருக்கணும். நம்ம ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் வந்து விதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வெறுவானமாக போட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அவங்களோட அந்த வருஷத்துக்கான கனவு, அவங்க வாங்கி வச்சுருந்த கடன், அவங்களோட அந்த உழைப்பு எல்லாமே வீணாக வந்து போயிடும். அந்த ஒரு வெறும் வயலாக வந்து போயிட்டு அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு கடனாளிகளும் வந்து ஆகிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயம் பண்ணி அவங்களோட கடனை வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து தந்துடும். அதனால் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட மழைக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மழை வந்து வரணும், மழை வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிருக்க நேரத்தில் நேற்று நம்ம ராமநாதபுரத்தில் நிறைய இடத்துல வந்து மழை வந்து தான் வந்து கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வழங்கி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:25 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில்நெறி வழிகாட்டு மையம், அந்த வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்ற ஒரு முகாம் நடக்கிறதுக்கு. இந்த முகாமில் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் யார் வேணால் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தது அப்படின்னு சொல்லும் போது 10th வகுப்புலேருந்து ஆரம்பிக்குது. 10th வகுப்பு, 12th வகுப்பு, யூஜி, பிஜி, ஐடிஐ, டிப்ளமோ, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போய் கலந்துக்கலாம். அங்கே உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து வராங்க. அவங்க வைக்கக்கூடிய மீட்டிங்ஸில் வந்து அவங்க வைக்கக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பாக வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது தனியார் வேலைவாய்ப்பு மட்டும்தானே, இதே மாதிரி இன்னொரு ஒரு வேலைவாய்ப்பும் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ராமநாதபுரத்தில் இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் மருத்துவ உதவியாளர் பணிக்காக நம்மளோட ராமநாதபுரத்தில் இன்றைக்கி வந்து ஆள் வந்து எடுக்க போகிறாங்களா. நம்மளுடைய ஆம்புலன்ஸ் 108 ஓட்டுவாங்க இல்லையா, அதுக்கான டிரைவர்கள் மற்றும் மருத்துவ உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்களா. இதற்கு வந்து சொல்கிறாங்க வயது வரம்பு ஒரு 24 வயதுலேருந்து 35 வயது வந்து இருக்கணும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு. 10th வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பல விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, டிரைவருக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இதில் ஓராண்டு ஒரு பயிற்சி வந்து இருக்கணுமா, ஓராண்டு பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் கூட்டிகிட்டு போன வருஷம் போட்டாங்க. போன வருஷம் போடும்போது 16,000 தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 21,120 ரூபாய் வந்து சம்பளமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 10 நாள் முறையான பயிற்சியும் வந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவ உதவியாளர் பணிக்கு பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க. அதாவது அந்த 108 ஒரு நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா விலங்கியல், தாவரவியல், பயாலஜி இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், பயோடெக்னாலஜி எவ்வளோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து வேலைகளும் வந்துருக்கு. மாத ஊதியமாக 21,320 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வயது 19 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். இது எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வந்து நடக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு டிரைவிங் நல்லபடியாக தெரியுமா இருந்தாலும் சரி, இல்லை வேறாச்சும் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு போங்க. நிச்சயமாக ஒரு வேலையை வாங்கிட்டு வர்றதுலாம் வரலாறு முயற்சியாச்சும் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. 21,000 சம்பளம் தராங்களா 108 வந்து ஓட்டுறவங்களுக்கு. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளுவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுக்காலையும் ரேஷன் கடைகளில் வந்து ரேஷன் பொருட்கள் விநியோகம் குறித்த குறைதீர் முகாம் வந்து நடத்த போகிறாங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ரேஷன் கடைகளுக்கு வந்து போனீங்க அப்படின்னா, எல்லா ரேஷன் கடை கிடையாது, நான் சொல்கிற ரேஷன் கடைகளுக்கு வந்து போனீங்க அப்படின்னா, அங்கே உங்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் குறித்த விநியோக குறைதீர்ப்பு முகாம் வந்து நடந்துகிட்ருக்கோம். அங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது, சரியான விலையில் வந்து கிடைக்க மாட்டேங்குது, இல்லை ஒவ்வொரு தடவையும் இந்த பொருட்கள் பிரச்சனை ஏதாச்சும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையான மின்னணு ரேஷன் கார்டு வந்து பதியணும், ரேஷன் கார்டில் உங்களோட முகவரி மாற்றம், பேர் மாற்றம், இன்சியல் மாற்றம், வேறு ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பண்ணலாம். இப்படி என்னென்ன பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். நம்மளுடைய ராமேஸ்வரத்துக்கு உள்வட்டத்துலேருந்து எந்த ஊரில் நடக்குது அப்படின்னா, பாம்பன் தெக்குவாடியில் வந்து நடக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ராமநாதபுரத்தில் வந்து பார்க்கும்போது தேவிப்பட்டினம் பகுதியில் வந்து நடக்குது. திருவாடானை உள்ளட்டத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் நீங்கள் வந்து போய் பார்க்கும்போது தெரியும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு நம்ம மக்களுக்கு வந்து இங்கே தெக்குவாடி பகுதியில் நடக்கிறதுக்கு. அதனால் தெக்குவாடியில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் யாராவது வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரேஷன் கடைக்கு வந்து போனீங்கன்னா அங்கே நிறைய ஒரு முகாம் நடக்கும். அந்த முகாம் இன்றைக்கி இல்லை, அது நாளைக்கு கரெக்டாக 10ஆம் தேதி நான் வந்து ஒரு மாற்றி சொல்லிட்டுருக்கேன். நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா முகாம் நடந்துகிட்ருக்கும். அந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஏதாவது முகவரி மாற்றம் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான வேலையும் வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ரேஷன் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி விலைவாசிகள் அப்படிங்கிறது வந்து கண்ணாப்பினால் உயர்ந்து போயிட்டுருக்கு. எங்கே போகுது, எந்த பக்கம் கூடுதலே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வந்து ரேட் வந்து கூட்டிகிட்டு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அரிசி வந்து தடாலடியாக ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரேட்டை வந்து பார்க்கும்போது மாறிட்டுருக்கு. கடையில் வாங்கும்போது இன்றைக்கும் ரேட்டு வந்து கூடுது. எந்த ரேட்டில் எந்த அரிசி விற்கிறதே தெரில. ஒவ்வொரு கம்பெனி அரிசியும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அரிசிலாம் ரேட்டு கூடுச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனையை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அப்படியே கொஞ்சம் சிறுக நம்ம ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவரை அச்சப்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு, ஏன்னா காலநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலநிலை பருவநிலை மாற்றங்கிறதுலாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒழுங்காக வாழ முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு வாழ நினைக்கிறோமோ அப்போ தான் நம்மளாலையும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்களில் பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,217 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,710 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,360 ரூபாய்க்கும், 22 கேரட் 8 கிராம் 1 பவுன் விலை 1,09,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு உலக தபால் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு தினம். எந்த காலகட்டத்தில் பெருசாக தபால்கள் வந்து நம்ம யாருக்கு வந்து போனாட்டாலும் வருது. கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து அப்பப்போ வந்து தபால் போட்டுட்டு இருக்கோம். அவங்க வந்து கொடுக்கக்கூடிய நிறைய சான்றிதழ்கள் வந்து தபால் மூலமாக தான் வந்து வழங்கிட்டு இருப்பாங்க. அந்த தபால் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படாட்டாலும் ஒரு காலகட்டத்தில் தபாலுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. நான் பிறந்த சமயத்திலே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவு நிலைக்கு வந்து விளிம்பு நிலைக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் வந்து இருக்கவங்க இந்த தபால் போட்டு அதை வாங்கி படிக்கிறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கு உட்காந்து ஒரு ஒரு பக்கத்தில் எல்லாரையும் பற்றி எழுதுறது அதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காலம் வந்து வந்து இருந்திருக்கு. எப்போவாச்சும் தான் நம்ம பிடிச்சவங்களோட அந்த எழுத்தை பார்க்க முடியும், அவங்களோட எண்ணத்தை தான் பார்க்க முடியும். அவங்களோட மூஞ்சியை பார்க்க முடியாது, குரலை கேட்க முடியாது, அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ அதை எழுத்து வடிவில் பார்க்கலாம். அதை பார்க்குறது, அதை பார்த்து எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுருப்பாங்க, அதை பார்த்து எவ்வளோ பேர் என் பிள்ளை வந்து லெட்ரு போட்டிருக்கு, இல்லை எங்கள் அப்பா லெட்ரு போட்டிருக்காங்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க லெட்ரு போட்டிருக்காங்கன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அந்த காலத்தில் ஒரு புனித உறவுகளை பற்றி இதான் சொல்லணும். எந்த வாய்ப்புமே இல்லை பேசுகிறதுக்கு அப்படிங்கிறபோது வெறும் எழுத்து அதை சேகரித்து இது என் பிள்ளை வந்து எழுதி வச்ச லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரப்படுத்துகிற அம்மாக்கள் எத்தனை பேர் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. வீட்டுக்காரங்க எழுதின லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரப்படுத்தின அக்காக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு உறவுக்கு வந்து ஒரு பாலமாக இருந்திருக்கிறது தபால். தபாலுக்காக நம்ம ஒரு வாழ்த்துக்கு சொல்லலாம். யார் யார் வந்து லெட்ரு எழுதுனீங்களோ அந்த லெட்டர்னா இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ஒரு தடவு தடவி அதை வாசித்து பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வந்திருக்கும். அடுத்து இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி உலக வலசை போகும் பறவைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம பறவைகள் வலசை போகுது இல்லையா, அதை வந்து ஒரு பாதுகாக்கணும். அது நம்ம வலசை போகிறதுக்கு முக்கியமான காரணமே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வளம் வந்து இருக்கணும். ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த வளம் இருந்தால் தான் அந்த இடத்த தேடி வரும். நம்ம ஊரை தேடி எங்கெங்கேயோ இருந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது. அதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஊரில் தண்ணி வந்து இருக்கும், நம்ம ஊரில் நல்ல ஒரு மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்பி வருது. இங்கே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நல்ல ஒரு மழையே இல்லை, தண்ணியே இல்லை அப்படின்னா வராது. நமக்கு வந்து பறவைகளே வந்து வராமல் வந்து போயிடும். அதனால் நல்ல நீர்நிலைகளை ஏரிக்குளங்களை பாதுகாப்போம். வெளியூர்லேருந்து வர பறவைகளுக்கும் நம்ம வந்து வாழக்கு ஒரு வழி கொடுப்போம். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
3: ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
4: நேரத்துக்கு சாப்பிட்டு வாரத்துக்கு 3 நாளாவது குழி அந்த சாக்ஸை துவைச்சு போடு. நாங்கள்

0: நடந்து ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன். எங்க இறங்கணும்?
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: என் பேர் அலைக் ஜேம்ஸ். கடலுக்கு முத்து குளிக்க போவேன். முத்து குளிக்கிறது இங்கே இல்லை, அது தூத்துக்குடியில் தான். சங்கு குளிக்க ஆபீஸ் போட் மூலியமாக போவோம். போயிட்டு அந்த சீசன் பூரா நாங்கள் அந்த கடல் தொழிலே பார்ப்போம். சீசன் முடிஞ்ச உடனே அட்டை தொழில் பார்ப்போம். அட்டைக்கு வந்துடுவோம். கரை தொழில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு, மீன் குத்துறது, சிப்பி எடுக்கிறது, அட்டை எடுக்கிறது, இந்த தொழில் பூரா பார்ப்போம். மீனை கண்ட நண்டு பிடிக்கிறது, இந்த சம்பா நண்டையெல்லாம் பொந்துக்கள் இருக்குங்க அதை விரட்டி விட்டு பிடிக்கிறது, சிங்கி பிடிக்கிறது, எல்லா தொழிலையும் கரை தொழில் பூரா பார்ப்போம். அந்த அந்த தொழிலுக்கு முத்து குளிக்கிறதுல சம்மந்தப்பட்டதை பூரா நாங்கள் செய்வோம். எல்லா தொழிலையும் சாமி மீனை கண்டா ஒதுங்கிக்கிறோம். சாமி மீன் கிட்ட போகமாட்டோம், மீனே ஓடும் அதை கண்டுக்கிட்டு. அப்ப நாங்க அதை கண்டுக்கிட்டு ஓடணும், கிட்ட போகமாட்டோம். ரொம்ப ஸ்பீடான மீன் அது, அதனால வேண்டி அது கிட்ட போகமாட்டோம். பார்த்தா ஒதுங்கிடுவோம். அப்படியே கிட்ட வந்துருச்சுன்னா குத்தி போடுவோம். கம்பி வச்சுருப்போம் கையில், குத்திடுவோம். குத்தி அதை கொண்டு விட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையான அது உள்ளே இருந்துச்சுன்னா அதை பார்லேயோ மரத்துலேயோ அதை நாங்கள் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இப்போ அதாவது மூச்சு அது என்ன செய்யும் கேட்டால் அப்படி அமுக்கு ஒரு மாதிரியாக உடம்புல அமுக்குது அப்படிங்கிற, அதை தாங்கிக்கிட்டு போய் அந்த அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கே மேலே வர்றதுக்கு 8 பாவம் மேலே வரணும். அப்போ அந்த மூச்சு போய்கிட்டே இருக்கும். போய் அந்த மூச்சு கிடைக்கலைன்னா மயக்கம் கொண்டே அடிச்சிடும். அது சுற்றிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் சமாளித்து மேலே ஓடி வந்துடுறது. எனக்கு நான் நடந்து நிறைய நேரம் நடந்திருக்கேன். ஆனால் இப்போ தட்டி இருக்குது, மூச்சு தேரமண்டி இருக்குது, ஆனால் வெளியே வந்துடுவேன். காலில் 2 தட்டு கிடக்கும் ரவுண்டாக, அதை வச்சு ஸ்பீடாக பிளன் இருக்கிறதுனால அமர்த்திக்கிட்டு மேலே ஓடி வந்துடுறது. ஓடி வந்து அந்த மூச்சை வாங்கின உடனே உடம்பு க்ளீன் ஆயிரும். அதுக்கு தட்டி நாங்களும் அந்த போய்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் தெரியும். அப்படியோ கரையை வாரதும் போகிறதும் இதே காலமிச்சு விடும். அப்படியே தான் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில். அப்புறம் அப்படியே போ வயசு ஆக ஆக அந்த தொழில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் போக முடியல, போய் கரெக்ட் பண்ண முடியல. அது அந்த இடத்துக்கு குறிப்பாக அந்த இடத்துல நிற்க முடியாது. மேலே வரும் இலை வரும் பிளன் இல்லாதனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதோட டக்குன்னு நின்றாச்சு, தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாச்சு. நின்று வீட்டில் இருந்துக்கிட்டு வலகிலை கட்ட போகிறது இதில் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. Thank you.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்ட்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும், முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக வி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
5: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
5: அஇஅதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3,000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரச்சனாக் 10 முறையும் சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

பரபரப்பை வந்து ஏற்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியான ஒரு சூழலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் அடுத்ததாக புதிய இளம் வாக்காளர்கள், இது வரைக்கும் ஓட்டே போடாத ஓட்டர் ஐடியே வாங்காத அந்த வாக்காளர்கள் இருப்பாங்களே, அவங்கள எல்லாத்தையும் அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கிறதுக்கு நாளைக்கு முகாம் வந்து நடைபெறதுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலையும் நடைபெறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுச்சாவடிகளுக்கு வந்து போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நிறைய இடத்துல அங்கங்கே சின்ன சின்ன முகாம்கள் வந்து அமைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் அமைக்கலாம், அந்த மாதிரி பள்ளிகளில் கல்லூரிகளில் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கும் எந்தெந்த இடங்களில் வந்து அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாளைக்கு இந்த புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான வாக்காளர் பட்டியல் முகாம் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து நடைபெறிருக்கு. அதனால நம்மளுடைய ராமநாதபுரத்தில் யாருக்கு யார் யாருக்கு இந்த சமயத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 18 வயசு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கீங்களோ, இனிமேப்பா 18 வயசு ஆயிடுச்சு இனிமேல் ஃபுல்லாக ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் யார் ரெடியாக இருக்கீங்களோ அந்த மாதிரி உள்ள எல்லாரும் போய் உங்களோட பெயர்களை வந்து நம்மளோட வாக்காளர் பட்டியலில் வந்து இணைச்சிக்கோங்க. நீங்களும் ஒரு அடுத்த முறை வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து வாக்களிக்கிறதுக்காக ரெடியாக வந்துருங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து வருது, அதுக்கெல்லாம் வாக்களிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான நாடாளுமன்ற தேர்தலும் வந்து இன்னும் சில மாதங்கள்லாம் வந்து வர்றதுக்கான சில வருடங்கள்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு திரும்ப சட்டமன்ற தேர்தலெலாம் வந்து ஓட்டு போட முடியும். அதனால் யார் யாருக்கு வந்து ஓட்டர் ஐடியை வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களோ எல்லோரும் வந்து உங்களோட பேர்களை வாக்காளர் பட்டியலில் வந்து இணைச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்படுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 8:44 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுப்பதுக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுப்பதில் இன்றைக்கி நிறைய தகவல்கள், நிறைய முகாம்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட ராமநாதபுரத்தில் வேலைவாய்ப்பு தொழில்நிலை வழிகாட்டு மையத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்கு. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர், அப்புறம் ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான முகாமும் நடக்க இருக்கு. நல்ல ஒரு சம்பளத்தோடு வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் யாராவது ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2-3 வருஷம் வந்து வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக போய் கலந்துங்க. அவங்க சொல்கிற அந்த தகவலாம் கேட்டு ஒரு 10 நாள் பயிற்சியெலாம் முடிச்சுட்டு நீங்களும் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துக்கலாம். அதனால் யார் யாருக்கு வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆகணும்னு விருப்பம் இருக்கோ நீங்களாம் போயிட்டு அந்த அவங்க வைக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நர்சிங் யாராச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உதவி நர்சாளராக வந்து நீங்களும் வந்து வேலையை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்களிடம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நீ சக்கரங்களாக இருக்கட்டளை இன்னும் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பை பை, சிவ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் GST கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7ஆம் தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்தியர்கள் தேவையில்லாமல் அந்நாட்டிற்குள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து, குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300 மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலில் இருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 1,00,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
2: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி.வி. சிந்து இன்று தாய்லாந்தின் ரக்ஷமாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பாட்டி, உங்க வயசு 60-16 மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். நம்ம உடல்நில எவ்வளவுதான் நம்மளுக்கு முடியாமல் போனாலும் நம்ம வந்து முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து என்றைக்கு நம்மளை உடையாமல் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தான் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அழகான சிந்தனையோடு இன்றைக்கி வந்து உலக கடித தினம், அதாவது லெட்டர்கள், அதாக அது வந்து இப்போ வந்து ஃபோனு இன்டர்நெட்டு இமெயிலுன்னு வந்துருச்சு. ஆனால் அப்போ வந்து ஒரு லெட்டரை போட்டால் கிட்டத்தட்ட 15 நாள், வெளிநாட்டிலலாம் இருந்து வர்றதுனா ஒரு வாரம் ஆகும். நான்லாம் முத முத வானொலி கேட்கும்போது இலங்கைக்கு லெட்ரு எழுதினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு லெட்ரு வாங்கி அனுப்பி போட்டோம்னா கரெக்டாக ஒரு மாதம் ஒரு 15 நாள் ஆச்சும் ஆகும். ஏன்னா இங்கே போய் அவர் சேர்ந்து நம்மளுக்கு பாட்டு போடுவாங்க. நான் அப்படிலாம் கேட்டிருக்கேன். கடிதத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் வந்து அதை நிறையா பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கடிதம், அதை ஒரு கார்டோ எதையோ வாங்கி லெட்ரு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கடலோசைக்கும் அப்படி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. உலக கடித தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும் வருது. இது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து மாலா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், உழவன் மகன், அந்த படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் அவங்க குரலில் சூப்பரான ஒரு பாடல் வருது. இரண்டு பாடல்களும் வருது. மக்களே இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் உங்கள் தங்கம்.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், இன்னைக்கு சோனியா. என்னோட வயசு 45, பாபன் தான். 35 வருஷம் இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சோடத்தை கழிப்பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தெரியுவோம். 8 வயசுல அவ்வளோ நல்லா வராவன், நல்லா பார்த்துக்குருவான், எங்கேயும் உலாம கொள்ளாமல் பார்த்துக்குருவான். ஒரு 14-15 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் சாட்டானா அந்த ஒரு 2 நாளில் போட்டு தாந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டானுங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்போ நேரத்தில் கடலுக்கு போனதில் களை வந்ததில் இன்ஜினுக்குள்ளே போய் மாட்டி இறந்து போயிட்டாங்க. 2 நாளாக தேடி பார்த்தும் கிடைக்கல. தண்ணி வந்துட்டு தண்ணி ஊற்ற போனது. அந்த அலை வந்ததோடு அந்த கேன் மூடிட்டு இன்ஜின் இது இருக்கும் பார்த்தியா டோர், அது மூடி உள்ளக்கே போயிட்டாங்க. அலை வந்ததுனால போட்டு தந்துட்டு அதோட போட்டு உள்ளே போயிட்டேன் ஆழமான இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஆட்களை மட்டும் வெளியே எடுத்தாங்க. அதில் எங்கள் அத்தை மகனும் ஒரு ஆள், காணங்காலம் தேடினா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆள் உள்ளக்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் உள்ளக்க பார்த்தா ரெண்டு பேர் செத்துருந்தாங்க. 8 நாள் 9 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க உள்ள. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஸ்மெல்லு, அப்படி ஒரு ஸ்மெல்லு, உள்ளக்கே நிற்க முடியலை. தொடக்கத்துக்கிட்ட சின்ன பிள்ளையாக இருந்தோம்ல, அப்போ 8 வயசுனா எவனா இருக்கும், அது மறக்காதுல. நம்ம அவரோட விளாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு செத்துட்டோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும். அப்போவுமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மக்களுக்கான நிகழ்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு தங்கச்சி மடத்திலிருந்து சுபா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலேருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இன்றைக்கி கடிதம் தினத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க மகன் ஜெய்சன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 14வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அவர்கள் நண்பர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காதலர் தினம் அந்த படத்திலிருந்து அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. சித்தார் கோட்டையிலிருந்து யாருன்னு கேட்போம்.
2: என்னுடைய பெயர் ரஞ்சித் குமார், ராமர் மாவட்டம் சித்தார் கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு மே மாதம் படத்திலிருந்து மார்கழி கூடு இந்த பாடல் போடுகிறோம்.
1: சித்தார் கோட்டையிலேருந்து ரஞ்சித் குமார் அவங்க தான் வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மார்கழி பூவே அப்படிங்கிற பாடலும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோடு வாருங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: 20 இருக்கீங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பேசும் தெய்வம் அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ருபென்சியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு குணா படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சாதிக் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்களும் ஒரு சிறப்பான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே, நாளைக்கு வந்து மகாலய அமாவாசை, அதாவது மாலையத்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இன்றைக்கு சாயந்தரத்துல இருந்து நம்மளுக்கு கூட்டம் அதிகமாக வெளியில இருந்து வந்துக்கிட்டு இருக்கும் ராமீஸ்வரத்துக்கு. அதனால நாளைக்கும் இன்னையிலிருந்து வந்து வண்டிகளை மிக கவனமாக பயன்படுத்தி நம்மளையும் நம்மளை நம்பி வர்ற உயிர்களையும் நம்ம வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறது என்றும் சமூக நலன் அக்கறையுடன் கடல் ஓசை பண்பலை 90.4. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி ஜெனிபர் அவங்க வந்து வந்திருக்காங்க. ஒரு தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4. வரட்டா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
4: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான்.

எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி. காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான புனிதமான

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:06 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 1 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அம்மா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுடா. நீங்க கோபப்படக்கூடாது, முதல்ல சொல்லு, அப்புறம் கோபப்படுறனா இல்லையான்னு பார்க்கலாம். நேத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கேக்கை நான் சாப்பிட்டுட்டேன். என்னது? அதான் சொன்னேன்ல கோவப்படக்கூடாதுன்னு. இப்படி நம்ம பசங்க பேச ஆரம்பிச்சாலே போதும், அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்க சொல்ற விதமே தனியா இருக்கும். முதல்ல நம்மள தயார் பண்ணுவாங்க, அப்புறம் மெதுவா விஷயத்த சொல்லுவாங்க, கடைசியில நாம சிரிக்கிறோமா கோவப்படுறோமா என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு குழந்தை அம்மா கிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, சொல்லவா அப்படின்னு கேட்பான். என்ன நடந்துச்சு? முதல்ல நீங்க சிரிக்கணும். ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். சரி சிரிக்கிறேன், இப்ப சொல்லு. இன்னைக்கு ஸ்கூல்ல நான் ஓடும்போது கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? இதுக்கா இவ்வளவு பில்டப்பு? அது மட்டும் இல்ல, என் பின்னாடியே ஓடி வந்த டீச்சரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படித்தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு பேச போயிடுவாங்க. நம்ம நடுவில் கேள்வி கேட்டா அதுக்குள்ள இன்னொரு கதையை எடுத்துட்டு வந்துருவாங்க நம்ம குழந்தைங்க. ஆனா நாம கேட்க கேட்க அவங்க முகத்துல வர்ற அந்த உற்சாகத்தை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு வீட்டில் சின்ன குழந்தை இல்லைன்னா அந்த வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தா போதும், அந்த வீட்டில் எப்பவும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? காலையில எந்திரிச்சதுல இருந்து சாப்பிடுற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் அவங்க கேட்குற கேள்விக்கே நம்ம பதில் தெரியாமல் முழிக்க வேண்டிய நிலைமை கூட வந்துடும். வானம் ஏன் நீளமாக இருக்குது? மீன் தண்ணிக்குள்ளேயே இருக்கே, அதுக்கு மூச்சு விட முடியுமா? நிலா ஏன் நம்ம கூடவே வருது? இப்படின்னு நம்ம குழந்தைகள் கேட்கும்போது நாம் சின்ன வயசில் இவ்வளவு யோசிச்சோமானே நமக்கே சந்தேகம் வந்துடும். அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தால் உடனே ஏன், எதுக்கு, அதுக்கு என்ன காரணம்னு அடுத்த கேள்வியை ரெடியாக வச்சுருப்பாங்க. நாம் பதில் சொன்னால் போதும், அதிலிருந்தே இன்னொரு கேள்வியை கண்டுபிடிச்சிருவாங்க. சில நேரம் நாம பெரியவங்கள்னு நினைச்சிட்டு பேசுவோம் குழந்தைங்க கிட்ட, ஆனா 2 நிமிஷத்துல அவங்க கேக்குற கேள்வியால நாம தான் குழந்தையா மாறிடுவோம். அதே மாதிரி அவங்க பேசுற பேச்ச கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். வீட்டுல அம்மா சொன்ன வார்த்தை கொஞ்சம், அப்பா சொன்ன வார்த்தை கொஞ்சம், ஸ்கூல்ல நண்பர்கள் பேசுறது கொஞ்சம், போன்ல கேட்டது கொஞ்சம், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு விதமா புதுசா பேசுவாங்க. சில நேரம் அவங்க பேசுறதை கேட்டா சிரிக்காம இருக்கவே முடியாது. ஆனா அந்த பேச்சுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்தா ஆச்சரியமாவும் இருக்கும். உண்மையாவே சொல்லணும்னா குழந்தைகள்னா வீட்டுல இருக்கிற இன்னொரு ஆள் மட்டும் இல்ல, அந்த வீட்டோட சிரிப்பு, சந்தோஷம், கலகலப்பு, குறும்பு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு களப்பா வீட்டுக்கு வந்தாலும் ஒரு குழந்தை ஓடி வந்து ஏதாவது ஒரு கதையை சொன்னா போதும், அந்த களைப்பே பாதியா குறைஞ்சிடும். அதனாலதான் குழந்தைங்க வளர்றத பார்த்து ரசிக்கிறதும் ஒரு தனி சோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தோஷமும் இதுல ரொம்ப இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது கூட இந்த காலகட்டத்துல நம்ம வீட்டுல வளர்ற சிறுவர் சிறுமியர்கள் எந்தெந்த மாதிரியான பழக்க வழக்கங்களையும் பேச்சு வழக்கங்களையும் கத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தகவலுமே இருக்குங்க. இன்னைக்கு காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் மனநல மருத்துவரான டாக்டர் சுகன்யா அவங்களோட நேர்காணல் இருக்கு. நேர்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் மனநல மருத்துவரான டாக்டர் சுகன்யா அவங்களோட நேர்காணல் இருக்கு. நேர்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் வளர்ற சிறுவர் சிறுமியர்கள் எந்தெந்த மாதிரியான பழக்க வழக்கங்களையும் பேச்சு வழக்கங்களையும் கத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நிறைய அப்பா அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், பெரிய சவால்னு. ஆனா உண்மைய பார்த்தா அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அதுல முக்கியமான பங்கு யாருக்குன்னா அப்பா அம்மாவுக்கு தான். குழந்தைங்க நாம சொல்றத மட்டும் கேட்டு வளர்றவங்க இல்ல, நாம என்ன பண்றோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், இதையெல்லாம் பார்த்துதான் அதிகமா கத்துக்கிறாங்க. தாய போல பிள்ளை, நூல போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. குழந்தைகளோட பழக்க வழக்கத்தையும் குணத்தையும் வச்சுதான் இப்ப நிறைய பழமொழிகள் வந்திருக்கு. அதனால நம்ம செய்யற நல்ல பழக்க வழக்கங்கள்ல நம்ம குழந்தைகளையும் சேர்த்துக்கணும். அவங்க எப்பவும் நம்ம கூடவே இருந்து கத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க தினமும் வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஆரம்பத்துல சும்மா அவங்க கூட வருவாங்க, ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பழக்கமா மாறிடும். அப்புறம் நீங்களே மறந்தாலுமே அப்பா வாக்கிங் போற நேரமாச்சுல, எந்திரிங்கப்பா வாங்க போலாம் அப்படின்னு நமக்கே ஞாபகப்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு நேரத்தோட அருமை என்னன்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் விளையாட போறேன், பார்க்குக்கு போயிட்டு வரேன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சாயங்காலம் 6-7 மணிக்குள்ள நீ போயிட்டு வந்துடணும் அப்படின்னு அந்த டயத்தை மாறி வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள வேலைகள்லாம் பெண்டிங்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம், அதாவது மொபைல் நோண்டுறது, டிவி பாக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்காம விட்டுறோம். ஸ்கூல்ல இருக்கிற நேரம் போக மிச்சமுள்ள நேரம் முழுக்க இதுலயே அவங்க வந்து செலவிடுறாங்க. சில நேரம் நாமளுமே என்ன செய்வோம்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு தொந்தரவா இருக்க கூடாது, சரி அவங்க என்னமாவது பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யாம அவங்களை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேரமே வாட்ஸ்அப் வழியா அவங்களோட கருத்துக்கள் தந்திருக்காங்க, கேட்கலாம்.
3: வணக்கம் உறவுகளே. பெரும்பாலும் ஒரு தாய், தகப்பன், குழந்தை, இந்த உறவு முறைகள் வந்து ஒரு உணவு சங்கிலி மாதிரி தான். ஒருவரை சார்ந்து ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வளரும் விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான குழந்தைகள் ஒரு விதமான மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். இது பெற்றோருடைய தவறு மட்டுமல்ல, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சக உறவுகள், இவங்க எல்லாம் என்னன்னா ஒரு அக்கறை அப்படின்ற பேரில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பெற்றோரின் வாயிலாக குழந்தைகள் மீது திணிக்கப்படுது. அப்படி திணிக்கப்படும் போது அந்த குழந்தைங்க தனக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாமல், பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாமல், கடைசியில் ஏன் வாழ்கிறோம்னே தெரியாமல் அவங்க வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மேலே திணிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய மனதளவில் அவங்கள வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குது. அவங்க அதுலேருந்து மீண்டு வரவே முடியாமல் அதிலே மாட்டிக்கிறாங்க, கிணத்து தவளை மாதிரி அதிலே மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டோம், பெரியவங்க முன்னாடி எதிர்த்து பேச மாட்டோம், பெரியவங்க கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்குவோம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த பழக்க வழக்கங்களும் இல்லை. என் கால் என் கால் மேலே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு மரியாதைங்கிறது நான் செயல் வழியில் காட்டணுமா இல்லை வார்த்தைகள் வழியாக காட்டணுமா அப்படின்னு வந்து எனக்கு என்ன நம்மளை வந்து கேட்குறாங்க. ஸோ அந்தளவிற்கு வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு தலைமுறையாக இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, அதை அவங்க சரியான வழியில் பயன்படுத்துறதுக்கு பெற்றோர்களும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி உதவி பண்ணாலே அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அவங்க நம்மளை விட ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சரியான முறையில் கையாளுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கடைசியாக வந்து சொல்லணும்னா, சமுத்திரக்கடி என்ன சொன்ன மாதிரி ஒரு பலூனில் இவ்வளோ தான் காற்று அடைக்கணும்னா அந்த பலூனில் அவ்வளோ தான் அடைக்கணும். அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு வெடிச்சிடும். அப்போது ஒரு அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே என்னென்னா, ஒரு நாள் வெடிச்சு வெளியில் வரும்போது அந்த குழந்தைங்கள் நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கு தலைமுறை வந்து என்னென்னா தளம் தெரியாமல் போயிட்டுருக்கு. இது வந்து பெற்றோருடைய தவறு மட்டும் இல்லை, நம்மள்ட்ட சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் தவறு. ஒன்றும் ஒரு பையன் போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறான் அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. நம்ம காலங்களில் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி இல்லை, என்ன வாங்கினாலும் என்ன கண்ண அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். நன்றி.
2: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்டு ப்ரோ தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு பேரண்ட்ஸாக ஒரு குழந்தைகளை எந்த வகையில் நம்ம பாதுகாக்கணும், அந்த நிலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா கூப்பிட்டா கூட என்னமா இருந்தால் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வர்றாங்க, இல்லை பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கூட அவ்வளவு தன்மையாக அமைதியாக கேட்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலையே குழந்தைகளை கூப்பிட்டா இருங்கம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளோ நேரம் மொபைல் நோண்டிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சொல்கிறத வந்து ஒரு சில நேரம் நம்ம இந்த காலத்து குழந்தைகள் வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து கேட்க தான் மாட்டுறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, இந்த பழக்க வழக்கம் தான், நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் வரும், இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு அப்பா அம்மாவை தாம தவறுதலாக பேசுவாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியே சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு காலையில 11:00 to 12:00 மனநல மருத்துவரான டாக்டர் சுகன்யா அவங்களோட நேர்காணல் இருக்கு. நேர்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த காலகட்டத்துல நம்ம வீட்டுல வளர்ற சிறுவர் சிறுமிகளோட பழக்க வழக்கங்களையும் பேச்சு வழக்கங்களையும் கத்து வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நிறைய அம்மா அப்பாக்கள் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, என்ன சொன்னாலும் திருப்பி பேசுறானே, இப்படி நம்ம வீட்டில் பெற்றோர்கள் மௌனமா வாய்க்குள்ளேயே முணங்கிறத நம்ம கேட்டிருப்போம். இப்போ அடிக்கடி கேட்குறோம். முன்னாடி குழந்தைகள்கிட்ட ஏதாவது சொன்னால் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அமைதியாக கேட்டுக்குவாங்க. ஆனால் இப்போ ஏன், எதுக்கு, எனக்கு தெரியும், நான் செய்ய மாட்டேன்னு உடனே பதில் வருது. இதுதான் இப்போ பல வீடுகளில் இருக்கிற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கு. பெற்றோர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே கேட்காம எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யணும்னு சில குழந்தைகள் நினைக்கிறாங்க. சாப்பிடவான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, படிக்க சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லுவாங்க, போனை வையின்னு சொன்னா இந்தா இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லி அதிலேயே மூழ்கிடுவாங்க. இப்படியே சொல்றத பெருசா எடுத்துக்காம இருக்கிற பழக்கம் நாளடைவுல அதிகமாயிடுது. அதுவும் பெற்றோர்கள் கிட்ட பேசுற விதத்துல மரியாதையும் குறைஞ்சிருக்கு. சில நேரம் ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. பெரியவங்க ஏதாவது அறிவுரை சொன்னா அதை அமைதியா கேட்காம எதிர்த்து பேசுறது, குறை சொல்றது, எனக்கு தெரியும்னு சொல்லி குரலை ஒசத்துறது, அலட்சியப்படுத்துறதுன்னு சில பழக்கங்கள் வந்துடுது. கருத்து வேறுபாடு கூட வந்துடுது. ஆனா அதை மரியாதையா சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில பழக்க வழக்கங்களையும் சில பிரச்சனைகள்ல இருக்கு. நேரத்துக்கு எழுந்திருக்காம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம வேற ஏதாவது செய்யறதுன்னு சில குழந்தைகள் கிட்ட அதிகமா இந்த பழக்க வழக்கங்கள் மாறிடுது. இத கொஞ்சம் மாத்திக்கோன்னு சொன்னா அதே பழக்கத்தை தொடர்ந்து செய்யறாங்க. ஆனா குழந்தைகளும் அவங்களோட கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அதை சொல்லலாம், கேள்வி கேட்கலாம், தங்களோட விருப்பத்தை பத்தி பேசலாம். ஆனா அதை எப்படி பேசுறாங்க, மரியாதையோட தங்களோட கருத்தை சொல்றாங்களா, பெரியவங்களை மதிச்சு சொல்றாங்களா, அதே நேரத்துல பெரியவங்க சொல்ற கேட்டு நடக்கிறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தங்கள்கிட்ட இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க? தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
3: கண்டிப்பா. முன்னாடிலாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பாக்க என்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அதை வச்சுதான் நம்ம லைஃப கொண்டு போவோம். எடுத்த இடத்துல ஒரு பொருளை எங்க அப்பா எல்லாம் வந்து எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கோ அந்த இடத்துல எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிருந்தோம். இன்னொன்னு, அந்த பொருளை கேட்காம கூட எடுக்க கூடாது. எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தகப்பனா இருந்தாலுமே அந்த பொருள் வந்து கேட்க

0: தேடும்போதுதான் தெரியும் அந்த போன் வந்து அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆனா பிகினிங்ல இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிருக்கலாம்ல, ஒரு சில வீடுகள்ல எல்லாம் மொபைலே குழந்தைகளுக்கு குடுக்கறதே இல்லல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன், திடீர்னு அடிப்போம். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு இப்ப டைம் ஆயிட்டு, நைட் டைம் ஆயிட்டு ஒரு வேலை பாக்கணும், இல்ல ஒரு வேலைக்கு ஹெல்ப் வரணும், இப்ப மாடியில எல்லாம் துணி இருக்கு துணி எடுக்க போவோம் அப்படின்னா அந்த போனை கொடுங்க, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லுவேன். என் பையனாதான் என் பொண்ணா
1: இருந்தாங்க,
0: குடுத்துருவேன். வேற வழி எனக்கு பயமா இருக்கும்ல மாடிக்கு போக
1: நைட்டு
0: நைட் டைம், அதனால நான் குடுத்துருவேன். திடீர்னு துணி எடுக்க போவோம், யூனிஃபார்ம் மிஷின்ல போட்டிருப்பான், அப்ப எடுக்கிறக்காண்டி இது பண்ணிருவேன். இந்த தடவை சொல்லிட்டேன், பாப்பா தம்பிட்ட எக்ஸாம்லாம் ரொம்ப மார்க் கம்மியா வந்திருக்கு, தயவுசெய்து போன் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் கவனிக்க மாட்டேன், உங்க அப்பா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன்.
1: அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணிருப்பாங்களே?
0: சரின்னு சொல்லுவாங்க. அவங்க தூங்குற டைம் தானே போனை எடுப்பான் என் பையன். அவங்க முழிச்சிருக்கிற வரைக்கும் ஓகே எடுக்க மாட்டான், அவங்க தூங்குற டைம் கரெக்டா அவங்க அப்பா ஏர்லியாவே தூங்கிருவாங்க, கரெக்டா அந்த போன் எடுத்து யூஸ் பண்ணுவான். முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஒரு படம் டயலாக பாப்போம், என்னமா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம். இப்ப எல்லாம் செஞ்சிருவேன்,
1: வெளியே அனுப்ப மாட்டேன் வீட்லயே வச்சுக்கிறேன்.
0: டிவி பாக்குறீங்களா, டிவி பாருங்க, as usual நீங்க வந்து போன் யூஸ் பண்றீங்கன்னா யூஸ்
1: பண்ணிக்கிறீங்க. அப்படி இந்த மாதிரி சிக்னல்லாம் காட்டுறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
0: வெளியே போயிட்டு வருவாங்க, வெளியே விளையாண்டுட்டு வருவாங்க, ரிலேஷன் விட்டு போயிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிதான் பழகிக்கிறது. இப்ப பசங்களை இதுக்காண்டியே நான் வெளியே அனுப்புறதே கிடையாது.
1: இருந்தாலுமே வெளியே நாலு உலகத்தை பார்க்கணும்ல, நீங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நாசுக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லலாம். இப்படி மொபைல் அதிகமா யூஸ் பண்ணும்போது வந்து குழந்தைங்களுக்கு தான் மார்க் கம்மியாயிருது இல்ல? ஆனா ஒரு சில குழந்தைகளுக்கு மொபைலும் வேணும், ஏன்னா மொபைல்ல தான் முக்காவாசி.
0: நிமிஷத்துக்கு ப்ராஜெக்ட் பத்தி செய்வாங்க, அந்த மூணாவது நிமிஷம் நாலாவது நிமிஷம் டக்குன்னு வேற எது போயிருவாங்க. ஃப்ரீ ஃபயர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர்னு ஒண்ணு வந்துச்சுனாலும் வந்துச்சு, ஸ்கூல்ல இருந்தே இது ஐடி வாங்கிட்டு வந்துடுறாங்க, வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணி விளையாடுறாங்க வீட்டுல.
1: ஓகே சோஃபியா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சோஃபியா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு தாளம் படத்துல இருந்து வாமனவா சாங் கூட.
1: தாளம் படமா? ஓகே சோஃபியா, தந்துடலாம். தேங்க்யூ சோஃபியா.
0: தேங்க்யூ.
1: பாமன்ல இருந்து சோஃபியா தான் பேசினாங்க. இப்ப எல்லாம் குழந்தைங்க மொபைல் நோன்ற மொபைல் வந்து எப்ப பார்த்தாலும் மொபைல்ல ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆனா வைங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரீல்ஸ்ல என்ன மாதிரி வேர்ட்ஸ் வருது, என்ன மாதிரி ஆக்சன் வருது, ஏதாவது அதை பார்த்துட்டே வீட்லயுமே பண்றாங்க. அது அவங்களுக்கு மீனிங் புரியாது, ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது தவறு, அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நாசுக்கா அறிவுரைகளை சொல்லலாம். நம்ம ரொம்ப ஹார்டா சொன்னோம்னா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவறு, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நாசுக்கா சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: துபாய் உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்னப்பாளம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். ஐயா இங்கே ஒரு பேர் வந்து மினியசாமி. மினியசாமின்னு சொல்லி ஒரு பையன், அவன் ஒரு 4 சுப்புன்னு சொல்கிற பையன் ஒருத்தன். ஆமாம், புலப்பேர் நாங்கள் திருக்கோலைக்கு போகிறோம். திருக்கோலைக்கு போய் வளையறக்குன்னா ஒரு 7-8 டன்னுக்கு மேலே திருக்கப்பட்டு போயிடுச்சு. திருக்கப்படும் வலுவாடி திருக்கேன், ஆடா திருக்கேன், ஓடி தாங்க மாங்கலை அடித்து போயிடுச்சு. அடிக்க வலை ஏற்றுனா ஏற்ற முடியல மீன். நான் என்ன செஞ்சேன், திருக்க வாழை எடுத்து அங்கிட்ட அங்கிட்டு 10 கட்டி போடுறேன். கட்டி போனால் அங்கேருந்து வல்லம் ஒடியாந்துக்கிட்டு இருக்கான் அவன் காற்று கிளம்புவான். மாசம் கிளம்புனா ஏன் சோவில் வைப்பா, சோவில் வைப்பாங்கிறேன். அதோட ஏ தண்ணியப்பா, தாழப்பூதப்பா வல்லம், தாழப்பூ பையன் வைப்பா, பையன் வைப்பாண்டா போடா அப்படின்ட்டாரு. நான் எடுத்து பிடிச்சாதான் அங்கேருந்து பானை எட்டி தண்ணி ஊற்றி ஊற்றுனுமே எனக்கு இருக்கேன். வல்ல தாழப்பூது வல்லத்தை காணந்தா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள தனங்களை பார்த்தா கடைக்கார வழி உருண்டு வருது. என் பேரனை காணா, என் பேரனை காணு சொல்லி என் மினிதன் சொல்கிற வயலில் ஆளைக்கான ஆளைக்கான்னு சொல்லி தேடி உருண்டு வாடா தனக்கு போகிறோம். கடைக்கார வழியை வடக்க அந்த பால் தேடியில அதோட நாங்கள் இருந்தால் பார்த்தா லாஞ்சு தேடி வரோம் இங்கேருந்து. எங்களை நாங்கள் அத்தா பார்த்தா வந்து கரையை பிடிச்சிட்டான். பிடிச்சவொடனே அப்போ தான் என்னை கையை கொடுத்தாங்க. சார் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி என் மருமையை தண்ணி ஊற்றி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு சொல்கிறாள். மூத்தவர் ஆண்டின்னு சொல்ற அண்ணன் அந்த ஆளுக்கு அதான் கை கொடுத்தாங்க. நம்மளே மருமையை ஒரு ஆள் தான் தண்ணி ஊற்ற கொண்டு விட்டாரு எங்களை வல்லத்தை அப்படின்னு. அதான்
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: மக்களே வணக்கம்.

0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேசக்காரங்கள் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அடுத்த ஒரு மணி நேரம் வந்திருக்கிறது நான் இல்லனி. நான் மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்ட மனநல மருத்துவர் சுகன்யா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: எப்படி போய்கிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு?
1: சூப்பராக போகுது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில்.
0: ஓகே மேம். மேம், இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஓகே. என்னோடய யூஜி பார்த்தோன்னா நான் பெங்களூரில் படித்தேன். ஸோ சின்ஸ் நான் டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே அஸ் நிறையா பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்பா அம்மா சொல்லி சொல்லி அது பழகிட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால் எம்பிபிஎஸ் வந்து பெங்களூரில் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நிறையா க்வெஷ்சன்ஸ் வரும் நிறையா பேர்த்துக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி தோணுச்சுன்னா, எல்லாரும் மனுஷங்க, எல்லாரும் நோய் அந்த மாதிரி பார்க்குறோம், நிறையா விஷயங்கள் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து என்னென்னா, நம்மளோட ஃபீல்டு அதுவும் எஸ்பெஷலி இன் இந்தியாவில் நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு இதை பற்றின ஒரு கருத்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, மனுஷங்களுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஒரே விஷயங்கள் ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு தாட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக சூஸ் பண்ண ஒரு ஃபீல்ட் தான் சைக்காட்ரி. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் குட் டு ஹியர் தட்.
0: கண்டிப்பாக மேம், ஒரு பேஷனேட்டாக தான் அதுக்குள்ளே வந்திருக்கீங்க. பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிடும், பட் வெளியிருந்து பார்க்கறதுக்கும் இந்த சர்க்கிள்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன அப்படின்ற மாதிரி. அது எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சா? உங்களோட அந்த ஒரு ஆசைகளை, அந்த பேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லை கொஞ்சம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
1: ஓகே. நான் ஃபஸ்ட்டு சைக்கியாட்ரி எடுத்திருந்தப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கையாள்றோம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, இன்னொருத்தவருக்கு அது பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகலை. எந்த விஷயங்களும் அது வந்து அஃபெக்ட் ஆகுது நமக்கு தெரிய மாட்டேது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நார்மலான விஷயமா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். அதே குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு பார்த்தா அந்த விஷயம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஏன் ஒரே விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பற்றி, அதுக்கப்புறம் அதை பற்றி மூளையில் ஏன் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிகிறப்போ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அது ஃபீல்டாக தான் இருந்தது. ஸோ எஸ், இட் ஃபுல்ஃபில் மை பேஷன்.
0: கண்டிப்பாக மேம். ஸோ பேஷனோட செய்கிற இந்த வேலை வந்து இன்னும் மென்மேலும் அந்த உங்களை உயர்த்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கடலோசை சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து குழந்தைகளோட மனநலம் சார்ந்து பேசிகிட்டு இருக்கு மேம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக வந்து குழந்தைகளை கையாள்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலையாக இருக்குது. எல்லாருமே வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களே தவிர, பட் குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கும்போது நிறையா பேர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சமுதாயத்தோட ஒட்டுமொத்த எதிர்காலமாக இருக்கக்கூடியது குழந்தைகள் தான். அந்த வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பயிரை நல்லா வளர்த்துடுக்க வேண்டியது எல்லாரோட கடமை. ஸோ அப்போ ஒரு குழந்தையை நம்ம எப்படி அணுகணும், அவங்களை கையாள்றதுல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னவாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க மேம், உளவியல் ரீதியாக?
1: எஸ், இப்போ என்னன்னா, முன்னாடி வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்குறது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஒரு வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருந்திருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, சித்தப்பா சித்தி அந்த மாதிரி நிறையா இருந்திருப்பாங்க. பட் இப்போ இருக்க சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒன் ஆர் டூ பீப்புள் தான் இருக்கும், குழந்தைய சேர்த்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. அண்ட் இப்போ இருக்க குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு விதமான யூனிக் சைல்டு, அதாவது ஒரு ஒரு குழந்தையுமே தனித்தன்மையாக தான் இருக்குங்க. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட போய் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அன்றைக்கி ஸ்கூலில் நடந்தது போய் நிறையா மனசு விட்டு பேசும், ஸ்கூலில் அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, இல்லை நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், பேரண்ட்ஸ் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, டீச்சர்ஸ் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அதை போய் அட்லீஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸும் பிஸியாக இருக்காங்க, அட் த சேம் டைம் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற வீடுகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு போய் எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ தட் தே யூ ஸ்டார்ட் யூஸிங் ஃபோன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல வென்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதாவது அந்த அன்னைக்கு சூழ்நிலைகளை அதுங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் வேணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இன்றைய குழந்தைங்களை நம்ம நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு.
0: ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அதை முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது வார்த்தை சொன்னீங்க, நம்ம மொபைலில் கையில் கொடுத்துறோம் அப்படின்னு. இந்த ஃபோன் என்ன மாதிரி சிக்கலை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க மேம்?
1: எஸ், இப்போ ஃபோன் யூசேஜ் வந்து ஆஃப்டர் கொரோனா எஸ்பெஷலி ஸோ அன்அவாய்டபிள் ஆயிடுச்சு. நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்குறாங்க, நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் த டெக்னாலஜி, டெக்னாலஜி யூசேஜ் இஸ் மஸ்ட், எல்லாரும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த அப்டேஷன் நடக்கிறது நல்ல விஷயம். பட் ஆனால் என்ன விஷயம் இங்கே நடக்கும் அப்படின்னா, குழந்தைங்க கையில் நம்ம கொடுத்துட்றோம், நம்மளும் ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், குழந்தைங்களும் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கம்யூனிகேஷன் லேக் ஆகிடுது. ஸோ குழந்தைங்க வந்து நிறையா விஷயங்களை ஃபோனில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ வாட் எவர் தே அப்சர்வ், நம்ம என்ன விஷயங்கள் குழந்தைங்க ஃபோனில் பார்க்குறாங்களோ அது அவங்களோட மூளை சின்ன வயசில் தான் அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ

0: இது வந்து மூளையோட டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ப்ராசஸஸ், லேர்னிங் ப்ராசஸ், கம்யூனிகேஷன் ப்ராசஸஸ், அந்த மாதிரி விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய குழந்தைங்க நம்மளோட செட்டிங்ஸில் பார்க்குறோம், சீக்கிரம் பேச்சு வரலை அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாக ஒரு குழந்தை வந்து பை 1 இயர் முடிக்கையில் என்ன ஆகும்னா அம்மான்னு சொல்லி பழகிடும். பை 2 இயர்ஸ் 2-3 வேர்ட்ஸ் குழந்தை பேசும், அம்மா சொல்லும், அப்பா சொல்லும், அத்தை சொல்லும், தண்ணி கொடு, அந்த மாதிரி வார்த்தைகளை நிறையா யூஸ் பண்ணும். பட் பிகாஸ் ஆஃப் ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருக்கிறப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் லேக் ஆகுது. ஸோ சில விஷயங்கள் ஃபோன் யூசேஜ்னால இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஏர்லி டெவலப்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம், அதாவது த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் த லைஃப், அதில் ஃபோன் யூசேஜை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பேரண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறது பெஸ்ட். செகண்ட் விஷயம், கிளாஸஸ் எஸ் அன்அவாய்டபிள், வி கேன் கண்டினியூ தட், பட் ஆஃப்டர் கிளாஸஸ் த ஃபோன் ஷுட் பி லிமிட்டட்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களோட மனநலமும் நல்லாயிருக்கும், மற்ற விஷயங்களும் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா மேம், ரொம்ப எளிமையா சொன்னீங்க. இப்ப நம்ம கூட ஒரு நேயர் இணைகிறாங்க. ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். இப்ப கூட நம்ம கூட மனநல மருத்துவர் சுகன்யா இருக்கிறாங்க.
2: அருமையான ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு 2 கேள்விகள் கேட்கணும்னு இருக்கு. ஒண்ணு வந்து, இந்த குழந்தைகளுக்கு உளவியல் சிக்கல் அப்படிங்கறது பொதுவா கம்பாரிசன் பண்ணும் பொழுது இருக்கும். சோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கம்பேர் பண்ணாம இருக்கணும், ஆனா அந்த கம்பேர் பண்ணதுனால குழந்தைகள் எந்த அளவுக்கு டிமோட்டிவேட் ஆறாங்க, அது ஒண்ணும். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஈவன் குழந்தைகளுக்கு டிப்ரெஷன் கூட வருது. இதற்குரிய காரணங்கள்லாம் என்ன? அத பெற்றோர்கள் எந்த சிம்டம்ஸ் மூலமா குழந்தைகள் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து குழந்தைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கறத பின்பற்றணும், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் கேட்டு
0: தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார் ஃபார் த பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தீங்க, ஏன் குழந்தைங்களுக்கு வந்து கம்பாரிசன் பண்ணல டிமோட்டிவேட்டிங் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு வந்து தன்னோட தனித்துவம் போயிடும், யூனிக்னஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லா குழந்தையும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லாயிருக்கும், ஒரு சில குழந்தைங்க படிப்பில் நல்லாயிருக்கும், படிப்புலேயே ஒரு சில குழந்தைங்க தமிழ் அழகாக எழுதுவாங்க, ஒரு சில குழந்தைங்க மேக்ஸில் நல்லா இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதை சொல்லுவாங்க. எந்த விஷயத்தில் குழந்தை நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் மெருகூட்டுறதுக்கு அந்த குழந்தைக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும். எந்த குழந்தைங்க ஒரு சில விஷயங்களை கம்மியாக இருக்கோ அதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும், இன்ஸ்ட் ஆஃப் கம்பேரிங் அந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அந்த பக்கத்து வீட்டு குழந்தை நல்ல மார்க் எடுத்துச்சு, நீ எடுக்கல அப்படின்னு சொல்கிறது காட்டியும், அந்த குழந்தைக்கு இருக்க பாசிட்டிவ்னஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு, அட் த சேம் டைம் எந்த அந்த குழந்தைக்கு எது கம்மியாக இருக்கோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இன் போத் வேஸ் குழந்தைக்கும் மனநலத்துக்கும் நல்லாயிருக்கும், அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஓவராலாகவும் நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு குழந்தைய வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எவ்ரி குழந்தை வந்து யூனிக், எல்லாரோட குழந்தைங்களும் யூனிக் சைல்டு, ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. ஈவன் ட்வின் சைல்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரியும் இன்னொரு குழந்தை ஒரு மாதிரியும் தான் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம குழந்தை நமக்கு ஒரு யூனிக்கான சைல்டு, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். எனிவேஸ் இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் கம்பேரிங் வி கேன் ஸ்டார்ட் என்ஹான்சிங் த பாசிட்டிவ் திங்ஸ் இந்த சைல்டு. செகண்ட் திங் அவங்க கிட்ட க்வெஸ்சன் என்ன, ஹவு டு ஐடென்டிஃபை சைல்டு டிப்ரெஷன் எதனா
1: கேட்டாங்க.
0: ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறேன்னா, ஒரு குழந்தைக்கு டிப்ரெஷன் வருது அப்படின்னா எந்த குழந்தையும் டிப்ரெஷனில் ஃபஸ்ட்டு வளரணும்னு எதிர்பார்க்காது. ஈவன் அடல்ட்ஸ் நமக்குமே யாருமே டிப்ரெஷனில் இருக்கணும்னு யாருக்கும் ஆசை கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஏன் டிப்ரெஷன் வருது, ஃபஸ்ட்டு வீட்டு சூழ்நிலைகள் சொல்லுவோம். ஒரு கான்ஸ்டண்ட்டாக பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணுறது, கான்ஸ்டண்ட்டாக பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் திட்டுறது, அந்த குழந்தையோட எமோஷ்னல் நீட்ஸை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுது, எரிச்சல் படுது அப்படின்னா, அந்த குழந்தை இன்ஸ்ட் ஆஃப் திட்டுறதோ அடிக்கிறதோ இல்லாமல் அந்த குழந்தையை கூப்பிட்டு வச்சு எதனால இந்த குழந்தை பண்ணுச்சு, அந்த மொமெண்ட்டில் குழந்தைக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டாக ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். செகண்ட், ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கூலில் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூலில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, சம்டைம்ஸ் பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கூட பழகிற பசங்க வந்துட்டு எப்படி நடந்துக்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். த தேர்ட் ரீசன் ஷுட் பி மற்ற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தையால் சொல்ல முடியாத விஷயங்கள், என்ன மாதிரி விஷயங்கள் குழந்தையால் சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா வந்துட்டு நம்ம காமனாக பார்க்குறது என்னென்னா ஆல்கஹால் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் நிறையா சண்டைகள் நடக்கும். அப்போ குழந்தை என்ன நடக்கும்னா, குழந்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, இதுதான் வீட்டில் பிரச்சனை, இதனால தான் எனக்கு மனசு கவலையாக இருக்குங்கிறது குழந்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அண்ட் வீட்டில் கான்ஸ்டண்ட்டாக சண்டை நடக்கிறது. அப்போ குழந்தை என்ன நினச்சிக்கிறோம்னா, ஒருவேளை இதுக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி குழந்தை நினச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன வயசில் வர டிப்ரெஷனுக்கு காமன். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆஸ் அ பேரண்ட்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து, குழந்தையோட சுபாவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைகளுக்கு எரிச்சல் வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தை வந்து நம்ம சொல் பேச்சை

0: இருக்க மாட்டாங்க, கோபம் வர்றது. தேர்ட் வந்துட்டு குழந்தை வந்து தூக்கத்தில் மாற்றம் இருக்கும், இன்னும் அதிகமாக தூங்குவாங்க இல்லை சரியாக தூங்க மாட்டாங்க. இல்லை ஃபோர்த் விஷயங்கள், குழந்தைகள் மிகவும் தனிமையாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குழந்தை வந்து தனிமையாக இருக்கும், யார் கூடயும் சரியாக பேச மாட்டாங்க. முன்னாடி அந்த குழந்தை நல்லா பேசி விளையாண்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க, பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறச்சோ அது சீரியஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணால் இட் வுட் பி போத் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த சைல்டு.
1: ஓகே மேம், இப்போ சப்போஸ் மனநல மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு முதலுதவி அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தையை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா நம்ம அங்கே எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கலாம்?
0: ஓகே, இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து குழந்தையோடு இருக்கிறது அம்மா, மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் நம்ம இந்தியன் சினாரியோவில் குழந்தைகளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட்றது அம்மாக்கள் தான். ஸோ அம்மாக்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தையோட உட்காந்து பேசணும், என்ன ஆச்சு குழந்தைக்கு, என்ன ஆச்சு, எதனால் வந்துட்டு குழந்தை வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை குழந்தைக்கு எந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிடுக்கு அப்படிங்கிறத குழந்தையோட இனிஷியலாக கொஞ்சம் பேச ஆரம்பித்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ குழந்தை வந்து அட்ரஸ் பண்ணுறச்ச, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட பிஹேவியர், இல்லை நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் மனசுக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு கவலை ஆயிடுச்சு, இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அது எனக்கு பாதிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணால் குழந்தை வந்து ஈஸியாக அதில் ரெக்கவர் ஆக வாய்ப்புகள் இருக்குது.
1: கண்டிப்பாக மேம், குழந்தைகள்னு மட்டும் கிடையாது, நிறைய நேரங்களில் மனிதர்கள்ட்ட பேசினாலே வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து எளிமையாக கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதை கடைபிடிக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக நம்ம மனநல மருத்துவர் அணுகுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு மக்களே, இன்னைக்கு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நம்மளோட ராமநாதபுரம் மாவட்ட மனநல மருத்துவர் சுகன்யா இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் மனநலம் சார்ந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் வழியாகவும் கேட்கலாம். அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் லெனின்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
4: என் பேர் விஜயா, நான் பாமனை சேர்ந்தவன். என் வயசு வந்து தான் 40, 48 49 வயசு இருக்கும். நானும் அப்படி இது பாமன் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடத்துல வேலை பார்க்காரியெல்லாம் கூப்பிட்டு நானும் ரொம்ப நாள் வீட்டில் உள்ள வீட்டில் தான் இருந்தேன். எனக்குன்னு பிடிமான இறந்துலை. எங்கள் வீட்டில் வந்து 10 பேர், 5 பொம்பளை பிள்ளைய, 4 ஆம்பளை பையன், நான் 5வது பொம்பளை பிள்ளை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் வளர்ந்தவங்க. அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தேன். அது ரோச்சி மாநகர்னு சொல்லுவாங்க, மங்களா கன்னிராச்சவரத்து பக்கத்தில். அப்போ நான் ஒரு மீடியமான வயசில் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படும் போது நான் அந்த இடத்துல இருந்து அங்கே உள்ள கஷ்டத்தில் நான் பார்த்து ரொம்ப வளர்ந்தேன். நான்லாம் வந்து மங்களாவில் ஒரு 5ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மிச்சமாக நமக்கு மங்களாவிலேருந்து 2 கிலோமீட்டர் கன்னிராச்சவரம் போனால் தான் அங்கே படிக்க முடியும். நமக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை. அங்கே போய் படிக்கணுங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம், நடக்க முடியாது. அதனால் நம்ம படிக்கவும் இல்லை, 5ஆம் கிளாஸோடு நிப்பாட்டிக்கிட்டோம். ஆசை இருந்துச்சு, படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்மளால் முடியாதுல்ல, ஒத்துழைப்புக்கு கூட அங்கே ஆள் இருக்காது நமக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மங்களாங்கிற ஊர். பைப்புலெல்லாம் தண்ணி வரும், அந்த குடிக்கிற மாதிரி இருக்காது தண்ணி. அந்த ரெட்டை குடம் போட்டு தூக்கி கொண்டு போனால் தான் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி ஒரு நிலைமையில இருந்த ஊர்ல தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அம்மா, என் தம்பி, இப்போ ஒரு தம்பி வீட்டில் என்னோட இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவங்க வந்து அவங்களோட நானும் எங்கள் அம்மாவே இருக்கோம். அதோட தான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம், நீங்கள் வாரியெல்லாம்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் எங்களுக்கு இதை சொல்லி தந்தாங்க. இந்த தட்டு செய்கிறத, இந்த தட்டு செய்கிறத சொல்லி தந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து இதை கற்றுக்கிறே ரொம்ப நாள் ஆச்சு. இதை ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிறோமே தெரியலை. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு தட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் போட்டோம். அப்புறமா என்ன செஞ்சாங்க, இங்கே தங்கச்சி மடத்தில் மொத்தமாக நிறைய பிள்ளை இருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து கோருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் வந்து இப்போ தலைதூக்கி நிற்கிறோம். எங்கள் தேவைகளை செஞ்சதாகத்தான் இருக்குங்கல்ல. எந்த வேலை எடுத்தாலும் எங்கள் தேவைகள் வந்து இது பூர்த்தியாகும். எங்கள் செலவு, எங்களுடைய செலவுகள் எல்லாமே இதிலே நாங்கள் பார்த்துக்கிறோம். பேச வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எஃப்எம்முக்கு நன்றி.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: பதினோரு மணி 21 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் மட்டும் கிடையாது, நம்ம கூட யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட மனநல மருத்துவர் சுகுணி அணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: ஹலோ, என்னோட பேர் வந்து பிரகாசி. நான் வந்து தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
7: ஓகேங்க, உங்களுக்கு டாக்டர்கிட்ட என்ன கேட்கணும்?
8: என்னோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வயசு ஆகுது. பாப்பா பெண் குழந்தை தான். அவளுக்கு வந்து 6 வயசுல எல்லா பல்லுமே விழுந்துருச்சு. ஆனா வந்து பாப்பா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கேஜி படிக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயே இருக்கா. அதாவது குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 3 வயசு 4 வயசு, அவங்கள மாதிரியே பேசுறா, அவங்கள மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரியே இருக்கா. சரியா நல்லா பேசுறான்னா தெளிவா இப்படி நடந்துக்கிறா. இன்னொரு விஷயம், பசங்களோட விளையாட விட்டோம் அப்படின்னா அவ தனியாவே பேசிக்கிட்டே விளையாடுறா. அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு டாக்டரை பார்க்கலாமா இல்ல என்ன பிரச்சனை அப்படின்றதுல. ஆனா நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுறா, ஹெல்த்தியா இருக்கா. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அவளோட உடம்புலையும் மாற்றம் தெரியுது, அவளோட பேச்சு நடவடிக்கைகளையும் மாற்றம் தெரியுது. அதான் என்ன அப்படின்றது தெரியல.
7: ஓகேங்க, கண்டிப்பா இப்ப மருத்துவர் சொல்லுவாங்க.
9: ஆறு வயசு குழந்தை சொல்லியிருக்கீங்கம்மா, ஆறு வயசு குழந்தை பல்லு எல்லாம் விழுந்துருச்சுன்றீங்க. யூஸ்வலாக ஆறு வயசில் பல்லு ஃபுல்லாக விழுகாது, ஆறு வயசில் தான் பல்லு வந்துட்டு ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு டைம் நல்லா டென்டல் டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கணும். செகண்ட் திங் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, ஆறு வயசுக்குரிய குழந்தைக்கு அறிவாற்றல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேஜி குழந்தைக்கு உள்ள அறிவாற்றல் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்டலெக்சுவல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டலெக்சுவல் எபிலிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ மூணு மாதத்தில் குழந்தை தலை நிற்கும், ஒரு வயசில் குழந்தை நடக்கணும், ரெண்டு வயசில் குழந்தை டூ வேர்ட்ஸ் பேசணும், பை அஞ்சு வயசில் குழந்தை ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், தட் மீன்ஸ் ஒரு ஸ்டோரியை கேட்டு திருப்பி சொல்கிற அளவுக்கு குழந்தைக்கு பக்குவம் வந்துடும். ஆறு வயசு குழந்தை அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. ஸோ குழந்தையால் நம்ம வீட்டில் நடக்கிறத ஃபுல்லாக நெரேட் பண்ணுற அளவுக்கு குழந்தைக்கு அறிவுத்திறன் வந்திருக்கணும். அதுதான் ஒரு நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ வந்து குழந்தைக்கு வந்து எல்கேஜி அளவுக்கு தான் குழந்தைக்கு அறிவுத்திறன் வந்திருக்கு அப்படின்னா, குழந்தையோட அறிவுத்திறனை நம்ம நேராக பார்த்து செக் பண்ணுறது நல்லாயிருக்குமா. அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை வந்து எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நேராக பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் காமிங்க, ஒரு நல்ல மனநல டாக்டர்கிட்டையும் காமிக்கலாம்.
7: ஓகே மேம், இப்போ உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் எப்பப்பெல்லாம் அரசு மருத்துவமனைக்கு வருவீங்க மேம்? அதை பற்றி
9: நம்ம வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எல்லா ஜிஹெச்எஸ்ஸும் கவர் பண்ணுறோம் சார். ராமேஸ்வரம் ஜிஹெச் வந்து மூணாவது செவ்வாய்க்கிழமை நம்ம வருவோம், அண்ட் மண்டபம் கேம்ப் ஜிஹெச்க்கு வருவோம், தட் இஸ் செகண்ட் வெனஸ்டே, அதாவது ரெண்டாவது புதன்கிழமை வரும். உச்சப்பள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம், முதல் சனிக்கிழமை நம்ம வருவோம்.
7: நேரம் மேம்?
9: நேரம் காலையில் 10 to 1 வரைக்கும் இருக்கும்.
7: ஓகே மேம், கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு நேயர் கேட்டிருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஊசி போடுறது, அவர் வந்து எப்படியும் 40 மேலே உள்ள ஒரு நபராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஊசி போடுறது இப்போ பார்த்தாலும் அவளுக்கு பயமாக இருக்குது தான். ஸோ அந்த பயத்தை போக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை பற்றி அதிகமாக பயந்துக்கிட்டு அதை வந்து சரியாக பண்ணணும்னா சரியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ வர அந்த பயம் அதிகமாக இருக்குது. அதனாலேயே நிறைய நேரங்களில் சரியாக பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னமோ, அதுலேருந்து எப்படி அவர் வந்து வெளியே வர்றது?
9: ஓகே, இது என்னன்னா, இப்போ 40 ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நம்ம சின்ன வயசுலேயே நடந்திருக்கும். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு தேன் இருக்குன்னு வச்சுக்கோம், தேன் வந்து ஒரு டைம் நம்மளை சின்ன வயசில் கொத்திடுக்கும். தேனோட சவுண்ட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அந்த சவுண்டு இருக்கும், பீன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த சவுண்டு வந்து சின்ன வயசில் நம்ம கொத்திருக்கோம், ஒரு 7 or 8 ஒரு 8 கொத்திருக்கோம். ஆனால் அந்த சவுண்டு நம்ம மூளையில் போயிட்டு என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டோர் ஆகிடும். தட் இஸ் நம்மளோட லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் மெமரியில் போய் அந்த சவுண்ட் எப்பயுமே மூலையில் இருக்கும். அப்போ எப்போல்லாம் அந்த இது நமக்கு வந்துட்டு அந்த சவுண்டு கேட்குதோ, அந்த சவுண்டு கேட்குறப்போ அது பக்கத்தில் பி இருக்கலாம், இல்லை குலவி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த சவுண்டை கேட்டோன்னா நம்மளோட மெமரி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகிறப்போ என்ன ஆகுனா, நம்மளை அறியாமலே ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். பதட்டம், பயம், ஆனால் இந்த இடத்துல இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அந்த சவுண்டு வந்து இந்த சவுண்டை கேட்டோடனே நம்மள அறியாமலே நம்மளோட மெமரி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ ஆக்டிவேட் ஆகிறப்போ நம்மள அறியாமலே ஒரு பதட்டம் அது வந்துடும். நம்ம மூளையில் அமெக்டலான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபியர் சென்சேசிங் சொல்லுவாங்க, அலாரம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஒரு நம்ம டைம் வைக்கிறோம், 6 அலாரம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த அமெக்டலா வந்து எப்பயுமே இதாக சிஸ்டம் ஆக்டிவேட்டடாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை இது பண்ணப்போ அது சென்ஸ் பண்ணிடும், ஓ அப்போ திருப்பி இந்த இடத்துல பி இருக்க போகுது போல அப்படின்னு. இப்போ இவங்க இது என்ன சொன்னாங்கன்னா, ஊசி போடுறதுக்கும் எனக்கு பயமாக இருக்கு. ஸோ சின்ன வயசில் அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே என்ன இருந்திருக்கும், ஊசி போட நம்ம கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஊசி போடுறப்ப நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ அந்த பயம் என்ன ஆகும்னா, எப்போ ஈவன் நம்ம லைஃப் லாங்க்குமே அந்த ஊசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணாலே அந்த பழைய நினைவுகள் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அது ஒரு பயம் வந்துடும். செகண்ட் திங் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, எனக்கு பயத்தினாலே நிறைய விஷயங்களை பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. பயத்தினால என்னன்னா, இதுக்கு பேர் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுனா, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, எல்லாமே நம்மளோட மூளை வந்துட்டு நெகட்டிவ் விஷயங்களை யோசிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட்ல நம்ம வண்டி ஓட்டுறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ வண்டி ஓட்டுறப்ப என்ன ஆகும், ஒரு சில பேருக்கு பைக் எடுக்கவே பயப்படுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. ஆனா வண்டி எடுத்துக்கவே
7: மாட்டாங்க, போனா நம்ம மனசு சொல்ல குதிக்கலாமா
9: குதிச்சிடலாமா அப்படின்ட்டு. ஸோ வண்டி எடுக்காமே ஒரு பயம் வந்துடும், வண்டி எடுத்தா இப்படி ஆயிடுமோ அப்படி. இதுக்கு பேர் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்சைட்டி டிசார்டருக்கு இப்போ நம்ம கிட்ட மாத்திரை மருந்துகள் இருக்கு. இனிஷியலாக மாத்திரை மருந்துகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில தெரப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தெரப்பீஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பண்ண அந்த ஆன்சைட்டி டிசார்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வந்துடலாம்.
7: கண்டிப்பாக மேம், அதுக்கு உங்கள்கிட்ட வந்தாதான் சாத்தியம் நம்ம.
9: இல்லை, ரொம்ப சிவியராக இருக்கிறச்ச இனிஷியலி நம்ம மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தெரப்பீஸ் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஸோ வர்றது நல்லா விஷயமா இருக்கும்.
7: கண்டிப்பா மேம். இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், நான் பாமலந்து யாசின் பேசுறேன்.
7: எப்படி இருக்கீங்க?
10: அவர் வந்து இன்னும் ஒரு பத்து வயசுக்குள்ள மாதிரி இன்னும் இருக்கிறாரு ஆனா மூளை எல்லாம் பார்த்தாச்சு எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு அவர் வந்து உள்ள வந்து என்ன அவரு என்ன டிவி நியூஸ் பாக்குறாரு கிரிக்கெட் பாக்குறாரு நியூஸ் பேப்பர் படிப்பாரு எல்லா உலக நடப்புகளும் எல்லாமே தெரியும் அவருக்கு. வேலைக்கு போய் நல்லா சம்பளம் சம்பாதிச்சு கொண்டாரு நண்டு சமையல. ஆனா வந்து ஒண்ணு சுதாரிப்பு இல்லாம இருக்கிறாரு. ஒன்னொன்னு உருந்தி மேலம் சாட்டை நாள் அடிப்பாங்க இல்லாமா, அத கேட்டால அவர் பயப்படுறாரு. ஏமா
9: இப்ப அவருக்கு வயசு என்னமா சொன்னீங்க?
10: 34 வயசு ஆகும்.
9: என்ன படிச்சிருக்காருமா?
10: அவர் 7 வரைக்கும் தான் படிச்சாரு. அதுக்கு மேல படிக்க மாட்டோம்னா சொல்லிட்டாரு. அவரெல்லாம் படிக்க வாங்க போயிருவேங்க ஏதாவது ஓடிடுவோம்னு சொல்லிடுறாரு. எந்த ஊருக்கு கூட்டிட்டு போனாலும் நாங்க ஏதாவது டூருக்கு கூட்டிட்டு போனாலுமே அங்க ஒரு நாளைக்கு தான் இருப்பாரு. நானும் நான் ஊருக்கு போறேன் எல்லாத்தையும் எங்கிட்டாவது ஓடி போயிருவோம்ட்டு அந்த பக்கமா எந்த பக்கமாவது ஓடி போயிருவாரு. நாங்க தேடி பிடிச்சி அதோட கூட்டிட்டு வந்துருவோம். நாங்களும் அதை கேன்சல் பண்ணிட்டு வர்றோம். அதே மாதிரி எங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலுமே இது பண்ணுவாரு. ஆனா உலக நடப்புகள்லாம் எல்லா நடப்புகளும் தெரியும். அது ஒரு சின்ன பிள்ளைத்தானா அந்த மாதிரி வந்துடும். கோழிய பார்த்தாலும் அந்த பயம் பயப்படுவாருமா ஏன்னு எனக்கு தெரியல. இது வரைக்குமே எனக்கு தெரியல.
9: கணக்கு வழக்கு
10: எல்லாத்தையுமே நல்ல மாதிரி பழகுவாருமா, நல்ல மாதிரி பேசுவாரு, நல்ல மாதிரி பழகுவாரு. அவர் டாக்டர்கிட்ட பெரியார் பெரியார் லீங்கிட்ட சொல்லி காட்டினதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கம்மா அவங்களுக்கு இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு எல்லாம் நாங்க தேடுனோம், அனாத ஆசிரமத்துல எல்லாம் கொண்டு போய் சொல்லி தேடுனோம், ஒண்ணுமே கிடைக்க மாட்டாச்சு. அது வரைக்கும் 34 வயசாயிருச்சு இருக்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியாம நாங்க உட்கார்ந்துருக்கோம். என்ன செய்யலாமா?
9: கணக்கு வழக்குனா நல்லா பாப்பாரா?
10: கணக்கு வழக்கு தான், கணக்கு வழக்கு தெரியாது. ₹100, ₹200 எல்லாம் அப்படி தெரியாது. இந்த சில்லற காசு ஒரே கணக்கு வழக்குன்னு தெரியாதுமா. என்ன செய்யறாரு தெரியாம காலண்டர் செய்தி காலண்டர் அதையெல்லாம் பிச்சு பிச்சு ஒரு அட்டைப்படியில சேமிப்பாருமா.
9: ஓகேமா. ஓகே. ஓ என்னன்னா அவருக்கு உங்களுக்கு எத்தனை பசங்க?
10: என்னமா
9: உங்களுக்கு எத்தனை பசங்க?
10: ரெண்டு பேருமா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு.
9: ஓகே. இவங்க இவங்க
10: இவருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு வந்து 91 பிறந்து வருமா.
9: ஓகேமா. ஓகே.
10: அதனால இப்படி இருக்கிறாரு. ஒண்ணு சின்ன பிள்ளை மாதிரிதான் இருக்கிறாரு எங்களுக்கு. ஆனா மீன் கறி கிரி எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாருமா. வெறும் குழம்பு மட்டும்தான் ஊத்திச்சுமாரு. வாப்பா திட்டு திட்டுன்னு திட்டுவாகா. அவரை ஒரு சின்ன பிள்ளை மாதிரிதான் நாங்களும் பாத்துக்கிறோம்மா.
9: ஆமாமா. இப்ப என்னன்னா அவருக்கு அறிவுத்திறன்லயே நமக்கு வந்து மூணு விதமா பிரிப்பாங்கம்மா. அதாவது மைல்டுன்னு சொல்லுவாங்க, ஓரளவு மாடரேட்டா இருக்கு, ஓரளவு சிவியரா இருக்கு. இப்ப இவருக்கு அறிவுத்திறன் மூளையோட வளர்ச்சி எந்த வயசுக்குரிய பக்குவத்துல நின்னு இருக்குன்னு நம்ம பாக்கணும். இப்ப 34 வயசா இருக்குன்னா ஒரு சதவீதத்துக்கு 10 வயசோட அந்த அறிவுத்திறன் நின்றுக்கலாம். இல்ல ஏழாவது படிச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட 12-13 வயசு வரைக்கும் அவர் பள்ளிக்கூடம் போயிருக்காரு. சோ பள்ளிக்கூடம் போயிருக்காருன்னா அது வரைக்கும் அவரோட அறிவுத்திறன் ஓரளவு நார்மலா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அறிவு பரிசோதனை டெஸ்ட் பண்ணலாமா?
10: இங்க வந்து பாத்ததுக்குமா, இங்க வந்து தான் கவர்மெண்ட் காசு கொடுத்து 3000 கொடுத்து கொடுத்துதான் மாத்திரை வாங்கி போட்டு பெரியா லெலின்ட்ட. அதோட இங்க கொண்டு போய் தான் கவர்மெண்ட்ல கொண்டு போய் அதே சிட்டே காட்டி அதே மாத்திரை தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெட்டமா. அதோட இங்க போய் மறுபடியும் என்ன சொன்னாங்க, அறிவுத்திறனை கொண்டு போய் பாத்துட்டு வரணுன்னு சொல்லிட்டு நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பி விட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு, இங்க ஜிஎஸ்டிக்கு தமிழ்நாட்டுக்கு. அவங்க என்ன கேட்டாங்க உங்களுக்கு நோட்டை பத்தி கேட்டாங்க. எங்களை ரெண்டு பேரையும் சாய் தோப்பனை அனுப்பி விட்டுட்டு அவரை வச்சுட்டு உங்களுக்கு 100 தெரியுமா இல்ல 200 தெரியுமா அதெல்லாம் தெரியாது, இந்த கலர்ல கலர் எல்லாம் தெரியும், இந்த கலர் என்ன இந்த கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவரு வந்து சொல்ல தெரியலையா இல்ல சொல்லாம மறைக்கிறாரான்னு தெரியல, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
9: மூணாவது செவ்வாய்க்கிழமை
7: மூணாவது செவ்வாய்க்கிழமை
9: மாசத்துல
10: மூணாவது செவ்வாய்க்கிழமை சரி கூப்பிட்டு வர்றம்மா
9: சரிம்மா ஓகே
7: கண்டுபிடிக்கிறது நீங்க ஒரு கொண்டு சொன்னீங்க ஒரு ஒரு வயசுலயும் வந்து அந்த அறிவுக்கான படிநிலைகள் இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட குழந்தைகள்ட்ட அதை எப்படி செக் பண்ணிட்டே இருக்கிறது
9: ஓகே இது ரொம்ப ஈஸி அந்த காலத்துலேயே நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்துருப்பாங்க சொல்லுவாங்களே மூணு மாதம் ஆனால் தலை நிற்கணும் கரெக்டாக ஒரு வயசில் குழந்தை வந்து ஒத்த கால் வச்சு நடக்கும் ரெண்டு வயசில் ஓடும் பை மூணு வயசில் குழந்தை வந்துட்டு ட்ரை சைக்கிள் அதாவது மூணு வண்டி சக்கரத்தை ஓட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலாம் இதுக்கு காரணம் பார்த்தோன்னா அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன் சொல்லுவாங்க அதாவது மரபணு உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய ஆயிடுச்சு நிறையா ஜங்க்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சில மாத்திரை மருந்துகள் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம குழந்தை வந்து கருவில் இருக்கிறப்பயே சில விஷயங்கள் மாற்றங்கள் மூளையில் ஏற்பட்டுரும் ஸோ மூளையில் ஏற்படுறச்ச குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அதாவது குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஹைரஸ் குழந்தைன்னு சில குழந்தைங்களை சொல்லுவாங்க அதாவது குழந்தை பிறக்கையிலேயே ரொம்ப வெயிட் கம்மியாக பிறந்த குழந்தைகள் செகண்ட் வந்து குழந்தை பிறக்கிறப்போ அழுகாமல் இருக்கிறது தேர்ட் குழந்தை பிறந்தோடனே மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களாம் ஹைரஸ்க் சைல்டுன்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஃபாலோஅப்பில் வச்சுக்கிறது நல்ல விஷயம் நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்குது அக்காவோ அண்ணனோ தம்பியோ இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட இந்த குழந்தை ஒரு அம்மாவுக்கு நல்லாவே பார்க்க முடியும் அந்த குழந்தை வந்து ஒரு மூணு மாதத்தில் தலை நின்றுச்சு அப்படின்னா இந்த குழந்தை ஒரு மூணு மாசத்துல தலை நின்றுக்கான நம்ம பார்க்க வேண்டும் ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சுக்கலாம் ஆறு மாசம் முன்ன பின்ன போகலாம் அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் என்ன அப்படின்னா குழந்தை வந்து நம்ம கூப்பிட்றப்ப திரும்பி பார்க்குதா ஒரு சவுண்டை கேட்டால் குழந்தை திரும்பி பார்க்குதா அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் ஒரு டம்ளர் விழுகுது அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் குழந்தை என்ன பண்ணணும்னா அந்த சைடில் காதை கரெக்டாக திருப்பிடும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை வந்துட்டு ஒரு வயசில் கரெக்டாக வந்துட்டு அம்மா முகத்தை பார்க்கணும் கரெக்டாக அம்மா யார் அப்பா யாருன்னு குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சால் சிரிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எப்போ டிலே வருது அப்படிங்கனாவே நம்ம வந்து ஒரு மனநல டாக்டரையும் குழந்தைகள் நல்ல டாக்டரையும் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்
7: ஓகே மேம் கண்டிப்பா மேம் நீங்க சொன்ன இந்த விஷயம் பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததாக ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க உங்கள்ட்ட பேசலாம் ஹலோ வணக்கம்
11: வணக்கம் அன்பு சகோதரர் வணக்கம் அமானிக்கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்
7: எப்படி
11: மருத்துவர் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா
7: நல்லா இருக்கிறோம் மருத்துவர் அம்மா இருக்கிறாங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம்
11: மருத்துவர் அம்மாவுடைய வழிகாட்டுதல் மிக அற்புதமா இருக்கு நாங்க சேலத்துல கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கந்தாண்ட இருந்து அம்மாவுடைய இது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் அம்மா கிட்ட ஒரு சின்ன கேள்வி மருத்துவர் அம்மா கிட்ட
7: கேளுங்கண்ணா
11: ஆமா எனக்கு வந்து இரவுல பாத்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு கனவு வருது அப்படின்னா இந்த கனவு அப்படின்னா நிறைய கனவு பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல ஒரு 8 மணி நேரம் தூங்கணும்னா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கனவாவே வருது இந்த கனவு வர்றதுனால நம்ம உடல தூக்கம் கெடுமா அல்லது உடல்நல பாதிக்குமா தொடர்ந்து இருக்குமா அது கொஞ்சம் பதில சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறமா
9: ஓகே சார் நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க உங்க வயசு சார்
7: உங்களோட வயசு
11: வயசு 61 62 பிறந்திருக்கு 61 வயசு தான்
9: ஓகே வேற எதுக்காக நீங்க மாத்திரை மருந்துகள் போடுறீங்களா
11: இது சுகருக்கும் பிரஷருக்கும் இப்ப மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சமீப காலத்துல ஒரு 4-5 மாசமா எடுத்துட்டு இருக்கிறேன்
9: ஓகே உங்க சுகர் கண்ட்ரோலா இருக்கா சார்
11: சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்குமா அப்படின்னா நார்மலை விட ஒரு 45 பாயிண்ட் இப்ப நேத்து தான் சுகர் டெஸ்ட் எடுத்தேன்
9: ஓகே
11: சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 40 அதிகமா இருக்கு சாப்பிட்ட பின்னாடி 55 அதிகமா இருக்குமா
9: ஓகே அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்காக நைட்ல எந்திரிக்கிறீங்களா
11: நைட்ல இருமுறை

0: ஓகே ஓகே.
1: அத நினைச்சு நிறைய தூக்குனா அதுக்கப்புறம் தான் தூக்கமே எனக்கு சரியா இல்லாம போனது.
0: ஓகே சார், ஓகே. இப்போ அதுல என்ன வந்துட்டாரா?
1: இந்த கனவு வர்றதுனால கனவுங்கிறது வந்து தூக்கத்தை கெடுக்குமா அல்லது நம்மளுடைய இது மட்டுமா அப்படிங்கறத சொன்னீங்கன்னா?
0: ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்போ சார் கேட்டதுக்கு என்னன்னா, தூக்கம் கனவு இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? செகண்ட், இந்த தூக்கத்தினால கனவு வருது. ஸோ தூக்கம் கெடுதனால என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, தூக்கம் கேட்டதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து நமக்கு சுகர் ப்ரெஷர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு உடம்பு ரீதியாக நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ அடிக்கடி சுகர் அதிகமாக இருக்கும், சில பேர்த்துக்கு அடிக்கடி யூரின் கலை எழுந்திருக்கிறதுக்காக போவாங்க, அப்போ தூக்கம் கெடும். செகண்ட், பிபி அதிகமாக இருந்தாலும் சரியான தூக்கம் நமக்கு இருக்காது. தேர்ட் விஷயம், இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரீசெண்டாக நடந்த லைஃப் ஸ்ட்ரெஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க பையன் வந்து நிறையா அடிக்ஷனில் போயிட்டு, அதாவது ஒரு விதமான இன்டர்நெட் அடிக்ஷன், கேம்பிளிங் அடிக்ஷன் சொல்லுவோம். இந்த கேம்பிளிங் அடிக்ஷனில் நிறையா பணத்தை இழந்திருக்காங்க. இதை நினச்சே அவங்க நிறைய நாள் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்போ கனவுங்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, கனவுங்கிறது நம்ம ஆள் மனசில் எந்த ஒரு விஷயங்கள் நிறைவேறாமல், இல்லை நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள், இல்லை எந்த விஷயங்கள் நம்மளோட மனசில் வந்துட்டு ஆள் மனசில் நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம நம்ம மூளை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம அது அதிகப்படியாக இருக்குது, அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ், அன்எக்ஸ்பிரஸ்ட் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மூளையில் அதிகமாக தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். அப்போ என்ன பண்ணும், மூளை வந்து அங்கெங்கே எங்கெங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கோ, எங்கெங்கன்னா சின்ன குட்டி கதை மாதிரி தான், எங்கெங்கன்னா அங்கெங்கே நம்ம அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஆக்கி அதை தான் நமக்கு ட்ரீமாக கொண்டு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தூக்கத்தை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு மனநல டாக்டர் பார்த்து ஃபஸ்ட்டு தூக்கத்தை சரி பண்ணிக்கணும். அதுக்குரிய வைத்தியங்கள் இருக்குது, யாரும் பயப்பட வேணாம். தூக்கத்துடைய மாத்திரைகள் போடுறப்ப இப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு, அது அடிக்ஷனோ இல்லை எந்த விஷயத்தையும் கொண்டு வராது. செகண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸசைசஸ், டே டைமில் ஒரு 1 hour டெடிக்கேட்டடாக ஒரு 1 hour எதர் வாக்கிங், ஒரு அவங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைசஸ் அது யோகாவாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை சின்ன வாக்கிங்காக இருக்கலாம். அதே மாதிரி அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம மனசில் சில விஷயங்களை யார்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, ஆனால் அட் த சேம் டைம் நம்மளால் அதை நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன நோட்டு போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு 10 minutes ஒதுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரப்போ அது மூளையில் போய் ரொம்ப சேராது, சேராமல் இருக்கிறப்போ அது வெளியில் வெளிப்பட்டுரும். ஸோ தூக்கம் நமக்கு இயற்கையாகவே கொஞ்சம் நல்ல விஷயமா வரும்.
2: கண்டிப்பாக மேம், ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது அவங்க கேட்ட கேள்வி என்ன, இதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா என்னை பொறுத்தளவு எனக்கு வர கனவுகள்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு அந்த ஆசைகள் சில விஷயங்கள் நிறைவேறாதது இருக்கணும், அது தத்ரூபமாக நடக்கும். இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு டூர் போயிருந்தேன் மேம், குற்றாலம் போயிருந்தேன், அங்கே குண்டாறு டேம் போயிருந்தேன். அப்போ சுத்தமாக தண்ணி இல்லை, ஸோ டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. பட் அடுத்த நாள் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட கனவுல அந்த நம்ம இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, டேம்லேருந்து அப்படி தண்ணி வரும் அப்படி அங்கே குளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்புறம் எனக்கு டெய்லர் ஸ்விஃப்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்டேஜில். ஸோ இப்போ இவங்க சொல்லும் போது கனவே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது.
0: பிரச்சனை இல்லை, அட் டைம்ஸ் வி கேன் என்ஜாய், நம்ம அதை வந்து கனவுகளை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால் நெஞ்சில் பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கலாம், பட் அது தூக்கத்தை கெடுக்குது, லாங் டர்மாக நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்த்து தூக்கத்தை சரி பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன சார் சொன்ன ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, இதனால என்ன ஃபிசிக்கல் இது வரும்னு கேட்டாங்க. தூக்கம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம பாடி நம்மளே ரெனிவேட் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எல்லோரும் வெளியில் போயிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க, டீடாக்ஸ் போய் வாட்டர் குடிங்கன்றாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்றாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. தூக்கம் தான் பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன். தூக்கம் பண்ணுறப்ப, நல்லா தூங்குறப்ப மூளைகள் தன்னைத்தானே புதுப்பிச்சு
2: ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது.
0: ஸோ நாட் ஓன்லி மூளை, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுமே. ஸோ தூக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் 7 hours தேவைப்படும். ஸோ தூக்கம் இல்லாட்டி என்ன ஆகும், ஃபிசிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். தூக்கம் வரல. நான் மறுநாள் காலை நம்மளால ஆக்டிவிட்டி, அதாவது நம்மளோட ஒர்க்கு பாதிக்கப்படும். செகண்ட், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு கோவம் வரும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கோவப்பட மாட்டோம், நம்மளோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், யோசனைகள் தெளிவாக இருக்கும். அதாவது காக்னேட்டிவ் ப்ராசஸிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேர்டு, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக அதிகமாக தூக்கம் இல்லாதப்போ சீக்கிரமாகவே நமக்கு பிபி மற்ற விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடம்புல தூக்கம் அதிகமாக இல்லாதப்போ இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்க ரத்த செல்கள் தன்னைத்தானே சீக்கிரமாக வந்துட்டு வயசாகக்கூடிய தன்மையில கொண்டு வந்துடும். அதனால நிறைய ஃபிசிக்கல் இது, அதாவது கார்டியாக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இருதய ப்ராப்ளம்கள் வரலாம், மூச்சுத்திணறல் வரலாம். ஸோ நிறைய லங்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு நம்ம கட் ஹெல்த்னு சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் அது இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அதை தான் இப்போ பண்ணுறாங்க. கட் ஹெல்த்தும் அஃபெக்ட் பண்ணும். நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வயிறுமே நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருந்தால் இன்டைரக்டாக பிரெயினும் நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்ம உடம்பு வந்து ஒரு என்ஜின் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த என்ஜினை வந்து கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ
0: ரெஸ்ட் கொடுத்துடணும்.
2: மேம், இதை சொல்லும் போது தான் குறிப்பாக நம்ம பகுதியில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ மீனவர்கள் வந்து அதிகமாக கடலுக்கு போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடல் மேலே 24 hours இருக்கிறாங்கன்னா அந்த டிரைவராக இருக்கிற

0: இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் டிரைவராக இருக்கிறவங்க வந்து தூக்கமே இருக்காது. ஸோ இன்றைக்கி காலையில் போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வர்ற வர அவங்க வந்து துளி கூட தூக்கம் இல்லாமல் தான் வருவாங்க. சில பேர் வந்து அந்த நைட்டுக்கான தூக்கத்தை பகலில் தூங்கி காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அதுக்கான தூக்கம் கொடுக்குறதில்ல. தூக்கன்றது இரவில் மட்டும்தான் எடுத்துக்கிறணுமா இல்லை நம்ம வந்து நைட்டு தூங்கலை அப்படின்னா பகலில் தூங்குறது சரியா, இல்லை சில பேர் சொல்கிறாங்க நான் நைட் டியூட்டி பார்த்ததுனால தான் என் உடம்புல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய மித்த என்ன? நிறைய பேர் ஊரில் இப்போ ஒரு பேச்சு இருக்குன்னா என்னன்னா வந்து இரவில் அதிகமாக யாரெல்லாம் வந்து கடலுக்கு போய் தூங்காமல் இருக்காங்களோ குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதா பார்க்குறாங்க. இது உண்மையா?
1: எஸ் 100% கரெக்ட். தூக்கம் எப்போ கேட்டுறப்போ அது இன்டெரக்ட்லி நம்ம பாடியோட இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபர்டிலிட்டி காசஸ்க்கும் அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ தூக்கம் சில பேரோட ஜாப் நேச்சர் அப்படி தான் இருக்கும், நமக்கு வந்து நைட்டில் வந்துட்டு தூங்க முடியாது, எஸ்பெஷலி சார் சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் இந்த மாதிரி இன்ஜின் லாங் டிரைவ் போகிறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தூக்கம் வந்து நைட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் டே டைமில் அதுக்குரிய டைமை நம்ம கொடுக்கணும். தோ அந்த ரெண்டுமே ஈக்குவலான குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்காது. டே டைமோட ஸ்லீப் வேறு மாதிரி இருக்கும், நைட் டைமோட ஸ்லீப் வேறு மாதிரி இருக்கும். நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மூளையே சர்க்காடியன் ரிதம் சொல்லுவாங்க, அதாவது சர்க்காடியன் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையில் அதுக்குரிய ஒரு கிளாக் இருக்கும், அந்த ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஹார்மோன்ஸ் நைட்டில் மட்டும்தான் வரும். எப்போ நைட் ஆகிறப்போ, எப்போ கிளைமேட் டல் ஆகும், எப்போ இருட்டாகும், அப்போ தான் இந்த மெலட்டோனின்ங்கிற சில ஹார்மோன் சொல்லுவாங்க, அது மூளையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். டேயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நைட் இஸ் பெட்டர், கம்பேரிட்டிவ்லி நைட் ஸ்லீப் இஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி போகிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா டே டைமில் இது பண்ணிக்கலாம், பட் வென் எவர் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அந்த ஸ்லீப்பை நைட்டில் கொண்டு வரதும் பெஸ்ட்டாக இருக்கும்.
0: ஓகே மேம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக வழக்கமாக எப்போவுமே எனக்கு வந்து நேர்காணலில் மனநல மருத்துவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மற்ற மருத்துவர்களை பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் வந்து மனசோட பேசுகிறவங்க அப்படின்ற மாதிரி, மற்றவங்களாம் ட்ரீட்மெண்ட்டு இது வந்து எப்பா இது கேளுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் மேம், உடல் நலம் அப்படின்னு சொல்லும்போது உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படி அப்படின்னு பண்ணிடுவாங்க, பட் இந்த மனநலம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: வெரி குட். இப்போது ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துருச்சு, வாக்கிங் போகணும், ஃபுட்டு சுகர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் மென்டல் ஹெல்த்? இது ஒரு பெரிய குவெஸ்டனாகவே இருக்குது எல்லாருக்குமே, மனநலம்னா என்ன? ஸோ ஃபஸ்ட் என்னென்னா மனநலம் அப்படின்னாவே ஒரு மனநல டாக்டர்கிட்ட போகணுன்னாவே ஒரு சிவியர் மனநோய் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மனநல டாக்டருங்கிறது மனநோய் மட்டும் பார்க்குறவங்க கிடையாது, அவங்க நிறையா விஷயங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மன அழுத்தம், பதட்ட நோய், நிறைய பேர் இப்போ நிறையா நமக்கு காமனாக என்ன
0: பேனிக் அட்டாக்னு புதுசாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க.
1: பேனிக் அட்டாக், பேனிக் அட்டாக்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சில பேருக்கு எப்படின்னா சடனாக நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது நம்ம வெளியில் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ஃபீல் பண்ணுறவங்க திடீர்னு வேர்த்து கொட்டும். அப்போ எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு வாரி நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஆகும்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ மூளை வந்துட்டு எதையோ ஒன்று ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப மூளை சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா அன் எக்ஸ்பிரஸ்டு பெயின்னு சொல்லுவாங்க. அது அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம மூளையில் தேங்கி தேங்கி தேங்கி அது வலி மூலியமாக வெளியில் காமிக்கும். அதுக்கு வந்து மருத்துவ காரணங்கள் இருக்காது. இப்போ போய் எல்லோரும் இசிஜி எடுப்பாங்க, எக்கோ டெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரெட்மில் பண்ணுறேன்னு போவாங்க, ஆனால் எல்லாமே என்ன இருக்குன்னா நார்மல்னு வந்துடும். ஸோ இது வந்து மூளையில் ஏற்படுற ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டு பெயின் விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பாடியிலன்னு சொல்லுவாங்க. ஸோ பாடியில் ஒரு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும், ஒரு சில பேருக்கு மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, நான் என்ன தூங்கினாலும் எனக்கு ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அண்ட் இப்போது மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தை பற்றி நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் மென்டல் ஹெல்த்னாவே சிவியர் மென்டல் இல்னஸ். இது எல்லாத்துக்கும் ஒரு காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் மனநோயாளி கிடையாது, எனக்கு மனசுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. நார்மலாக ஒரு மென்டல் ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எப்படி நம்ம ஃபுட்டு இதெல்லாம் சொல்கிறோமோ இதே மாதிரி நல்ல ஸ்லீப் முக்கியம், நல்ல அடிக்குவைட் 7-8 ஹவர்ஸ் ஸ்லீப் வேணும். ஒரு நல்ல சிம்பிள் எக்ஸசைசஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் யோகா இல்லை அந்த மாதிரி வச்சுக்கலாம். தேர்டு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இன்டர்நெட், அதாவது ஃபோன் யூசேஜஸ், மொபைல் யூசேஜஸ், இன்டர்நெட் யூசேஜஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். யூசேஜே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் குறிப்பிட்ட டைமை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஏற்படுற சில விஷயங்கள், அன்றாட லைஃப்பில் வந்து ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து யாருக்கிட்டனாலும் மனம் விட்டு ஃபஸ்ட்டு பேசணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஜேர்னலிங் சொல்லுவாங்க. ஜேர்னலிங்னா அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட கொண்டு போகிற விஷயங்கள். இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லாவே இருக்கும்.
0: கண்டிப்பாக மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வருஷத்துக்கான தீம் கூட அந்த மாதிரி தான், நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுங்க, கதைகளை கேளுங்க, அது மூலமாக வந்து பல பிரச்சனைகளும் பல விஷயங்களும் தீர்க்கப்படும் சொன்னாங்க. ஸோ கடந்த ஒரு மணி நேரமாக எங்களோட கேள்விகளுக்கு மட்டும் இல்லாமல் நேயர்களோட கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக கடலூர் சேவம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் மேம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சார் லலின் சார்க்கு வந்து இது அழகாக கொண்டு போனாங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பசங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்று இருக்கிறது, பிபிஎஃப் என்னும் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதுல வந்து எந்த பொதுமக்கள் வேணா சேர்ந்துக்கலாம். அதுல வந்து என்ன எப்படின்னா 7.1 வட்டி கிடைக்குது. அதுலயும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அதுல மினிமம் வந்து 500 ரூபாய், குறைந்த டெபாசிட் 500 ரூபாய் ஒரு ஃபினான்ஷியல் இயரில், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா மாதம் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க 15 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கட்டுற தொகை 1,80,000. அவங்க 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு 3,25,000 கிடைக்கும். இது என்னென்னா அவங்க கட்டுற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னும் வட்டிக்கு வட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த வட்டியே வந்து 1,45,000 கட்டின 1,80,000 தொகைக்கு 1,45,000 வட்டி சேர்த்து 3,25,000 ரூபாய் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஒருத்தங்களோட வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி தாங்க. இந்த கல்வி இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையே மாறிடும். நம்ம கூட ஒரு சில படங்கள்ல பாத்திருப்போம், ஒரு ஸ்கூல்ல எந்த வசதியுமே இருந்திருக்காது, அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வர டீச்சர் தான் பசங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து நல்ல சாப்பாடும் யூனிஃபார்மும் தரேன், நீங்க படிச்சா மட்டும் போதுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பசங்க எல்லாருமே நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அவங்களும் பெரிய ஆளா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போயிருவாங்க. இப்படி நம்ம சினிமாவில பாக்குற கதை மாதிரி தாங்க இன்னைக்கான சாதனை பெண்ணுமே. தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட பெற்றோருக்குமே கல்வி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். யார் அவங்க, குழந்தைங்களோட படிப்புக்காக அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. கோவை மாவட்டம் செலக்கரிச்சல் கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க சத்யபிரியா. 2013 சாலைப்பாளையத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு இவங்க ஆசிரியரா பணி நியமனம் செய்யப்பட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல குடிக்கிறதுக்கும் கழிப்பறை வசதிக்குமே தண்ணி தேவையான அளவு இல்லாததால குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்காக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அது மூலமா 1,00,000 ரூபாய் நிதி திரட்டி நீர்த்தேக்க தொட்டியும் கட்டியிருக்காங்க. பள்ளி குழந்தைகளை ஊக்கப்படுத்துறது நிறைய போட்டிகளை வச்சு அதுக்காக பரிசுகளும் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சிருக்காங்க. டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை மாணவர்கள் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. மாசம் மாசம் இவங்க வாங்குற சம்பளத்துல 10% மட்டும் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணிருக்காங்க. இவங்க சமூக வலைதளத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதால அது மூலமாவும் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு அவங்களும் உதவி பண்ணிருக்காங்க. இப்படியே இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா வகுப்புகள்லயுமே வைஃபை கனெக்ஷனோட டிவி கலர் பிரிண்டரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா அவங்களோட வீடுகளுக்கே நேரடியா போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. படிக்கிற எந்த குழந்தையுமே படிப்புல பாதியில நிறுத்திடக்கூடாதுன்னு தான் இவங்க புதுசு புதுசா நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு அவங்களோட கல்விக்கு உதவி இருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்க முடியாத சூழ்நிலையில இருந்த ஒரு சில மாணவர்களுக்கும் இவங்க உதவி இருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச வரைக்குமே நிறைய குழந்தைங்களோட படிப்புக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாணவனோ இல்ல ஒரு மாணவியோட உதவிக்கு நம்ம உதவணும் அப்படின்னா நாளைக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 4 பேரை படிக்க வைப்பாங்கல்ல. அப்படித்தான் சத்யபிரியா ஆசிரியருமே மாணவர்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வறுமையில இருக்கிற குழந்தைங்களோட குடும்பத்துக்கு நேரடியா போய் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சுய தொழில் செய்யறதுக்கான ஆசை அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கான உபகரணங்களையும் வாங்கி கொடுத்துட்டு, ஒருவேளை ஒரு சில பெற்றோருக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பெற்றோருக்கு கல்வியையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டுன்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த கல்விதான். இந்த கல்வி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வறுமைன்னு ஒண்ணு அவங்க கிட்ட இருக்காதுங்க. நிச்சயமா இந்த வறுமைன்னு ஒண்ணு இல்லைன்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் சத்யபிரிய ஆசிரியருமே இதை செஞ்சிருக்காங்க. இப்போ திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற தனியார் பள்ளிக்கு நிகரா தான் பணி செய்யற அரசு பள்ளியுமே மாத்திருக்காங்க. கல்வி ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதுங்க, நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பா நம்மளும் மாத்திட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு, படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அந்த ஆசிரியர். ஆனா தன்னோட மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வேணும், அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையணும்னு அதுக்கு பெரும் உதவியா இருந்த ஆசிரியர் சத்யபிரியா இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு உதவணும்னு இதுவரைக்கும் அவங்க செஞ்ச நல்ல செயல்களுக்காக நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ரோஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னோட பேர் வந்து தங்ககருப்பு. நான் வந்து முள்ளிமனை. எங்களோட டீம் வந்து பாரம்பரியமா இந்த முள்ளிமனைக்கு வந்து பேர் பெற்ற பேர்னா முல்லை முள்ளிமனை முல்லை வெண்புறம். இந்த மாதிரி நிறைய டீம் இருக்கு. இந்த போட்டு பந்தயத்துக்காகவே இது எல்லாருமே நாங்கள் வந்து கபடி போட்டியில் வந்து பேர் தான். இதே தான் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கடலோர விஷயத்தில் வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு சம்மந்தமான விளையாட்டு. எல்லாரும் தெரியும் இங்கே ஓடுறது தெரியும், நிறையது மட்டும் தெரியும். அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உயிருக்கு மேலாக போராடி நான் வருவோம். அந்த மண்ணாடி படத்தில் சொல்கிற மாதிரி மாட்டுக்கு ஒரு மூக்கடாங்கன்னா இந்த கத்தியில் போகிற எல்லா ரோப்புமே வந்து மூக்கடாங்கிறது தான். ஒரு ரோப்பு வந்தாலும் எல்லாத்துக்கும் உயிர் காப்பத்து. அதில் கூட பார்த்துருப்போம் மண்ணாடி படத்தில் ஒரு தாமங்கயிறு அந்து வந்து எல்லாரோட முகத்தை அடிபட்டுச்சு தெரியுமா, அது எல்லாமே உண்மை சம்பவம் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு ரோப்பு வந்தால் கூட எல்லாரோட உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி தான். இது எல்லாமே மூக்கடாங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து உயிர் விளையாட்டு தான். இது எங்கள் முன்னோர்கள் விளையாண்டாங்க. இப்போ நாங்கள் தொழிலுக்கு வந்து நான் நார்மலாகவே இன்ஜின் போட்டில் நான் கடலுக்கு போவோம். இன்ஜின் போட்டு இங்கே உள்ள இந்த பாய் மரம் மரம் மட்டை எதுவுமே அங்கே இருக்காது. நாங்கள் பண்ணுற தொழில் சங்கு தொழில் வளத்தொழில் எல்லாத்தையுமே நான் இறக்கி வச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு ஓடுவோம். புதுசாக மரம் மட்டை வச்சு ஓடி பார்ப்போம். பந்தயம் வந்துருச்சா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதில் காற்று கூட குறைய இருந்துச்சுன்னா என்ன வேணால் உடையலாம். உடஞ்சா மற்றையோட ஓனருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஒரு மரம் உடஞ்சாலே 8,000-10,000, ஒரு கடைசி உடஞ்சாலும் ஒரு 10,000-8,000. இதே மாதிரி லட்சத்தை செலவு பண்ணி தான் ஓடையங்க நாங்கள் ஓடுவோம். எங்களோட அதில் ஓடுற மண்டாட்டிங்கிற மாதிரி நாங்கள் ஓடுற ஆளுக்கு ஒரு ஆள், மண்டாட்டி ஒரு ஆள், சம்மாட்டி ஒரு ஆள். எங்கள் மண்டாட்டி வந்து ரகுமான், அவர் அவரோட போட்டு தான். அவர் போட்டில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் நல்லது கிடையாது தெரியும். அதே மாதிரி சின்ன டேமேஜ் ஆனால் கூட அவர் தான் எல்லாம் சரி பண்ணி தருவாப்பில். நாங்கள் வந்து ஒரு போட்டுக்கு வந்துட்டு மட்டும் 6 பேர் ஓடுவோம். சிக்கனுக்கு ஒரு ஆள், கடைசிக்கு ஒரு கடைசிக்கு 2 பேர் 3 பேர் ஏறுவாங்க. கடப்பலா கூட்ட ஒரு ஆள், பண்ணு போட ஒரு ஆள், 6 பேர் தான் கணக்கு. அதே மாதிரி ஒரு சூடு குழவா, ஒரு கடப்பலா தான், ஒரு பாய், ஆறு வடை பாய், ஒரு 8 அடி 9 அடியில் ஒரு மரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருந்தாலும் கமிட்டி அதை பறிச்சுட்டு விட்டுருவாங்க. இது என்னோட முதல் நான் வந்து ஏற்கனவே வந்து மண்டாடி படத்தில் நான் ஓடிருக்கேன். அதே மாதிரி நம்மகிட்ட 2 போட்டு ஓடுனுச்சு, அதில் நான் ஓடிருக்கேன். இது வந்து என்னோட முதல் பந்தயம். இப்போ நம்ம ஊரில் வந்து மொத்தம் இப்போ 30 போட்டு ஒன்று கலந்துருக்கு. 30 போட்டில் இந்த முள்ளிமுனை கமிட்டி சார்பாக 3 போட்டு நாங்கள் ஓடுறோம். நிறைய போட்டு ஓடுறோம், அதில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தொழில் ரீதியாக வந்து வேறு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குமா, அதனால் பணங்கள் நிறைய செலவு பண்ணணும். அதனால் விரும்புகிறவங்க எல்லாம் தொழில் ரீதியாக இல்லை, குடும்பம் காலநிலை மாறலாம், சூழ்நிலை மாறிடுச்சு. முன்ன உள்ள ஆளுக்க மாதிரியே தொழிலுக்கு தொழில் போக எல்லாரும் பந்தயத்துக்கு ஓடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, குடும்பம் சூழ்நிலை குழந்தை குட்டின்னு இருக்கனால சில பேர் விரும்புறது கிடையாது. இனி காலப்போக்கில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னைக்கு இல்லை, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இருந்து இப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இதே மாதிரி ஓடுவாங்க, கொள்வாங்க. எங்கள் அப்பா, எங்கள் ஐயா, எங்கள் ஐயாவோட எல்லாருமே கலந்ததுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒரு இது பின்னாடி நாங்கள் பின்னாடி இருக்கோம். அவ்வளோதான், எங்கள் வயசுக்கு இது ஓடுறோம். நான் இதான் என்னோட முதல் பந்தயம். நாங்கள்
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, 100ல் ஒரு 10 பேருக்கு தன்னோட உடலுக்கு அது ஒத்துக்காது அப்படிங்கிறதுக்கு வேணா சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேருமே என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா வீட்டுக்கு தெரியாம வாங்கி சாப்பிடுவாங்க. முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம தெருவோரங்கள்ல அந்த ஐஸ்கிரீம் வண்டி ஒரு சைக்கிள்ல சின்ன பாக்ஸ்ல வச்சு கொண்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐஸ் தான் இருக்கும். ஒரு பால் ஐஸ் இருக்கும், அப்புறம் ஒரு சேமியா ஐஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் இன்னொரு ரோஸ் கலர்ல, ஆரஞ்சு கலர்ல, மஞ்சள் கலர்ல, ஒரே மாதிரி ஐஸ் 3 கலர்ல வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா, சாக்லேட் பிளேவர், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, கேரமில், பட்டர்ஸ்காட்ச், பாதாம், பிஸ்தா, வெண்ணிலான்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. கடைக்கு போனா கூட எதை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பகுதிகளில் இப்ப அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய். சோ இந்த தேங்காய் வச்சு நம்ம எப்படி தேங்காய் ஐஸ்கிரீம் செய்ய போறோம்னா, இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோங்க. நேர்கள் நினைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில, நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. தேங்காய் ஐஸ்கிரீம் நம்ம ஈஸியா தேங்காய் பால் எடுத்து அது கூட கொஞ்சம் காய்ச்சின பால் ஊத்தி, அப்புறம் விப்பிங் கிரீம் கூட சேர்த்து நம்ம மிக்ஸில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம ஐஸ்கிரீம் மோட்ல ஊத்தி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியான முறையில ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு கடையில இருக்கும்ல ஐஸ்கிரீம், அதே மாதிரியான ஐஸ்கிரீம் தாங்க நம்ம இன்னைக்கு வீட்டிலே செஞ்சு எப்படி விற்பனை செய்யலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, ஒரு தேங்காய் எடுத்துக்கணும், அப்புறம் மில்க் மேடு ஒரு டின் வாங்கிக்கணும், அப்புறம் தண்ணி ஒரு 4 கப், ஜெலாட்டின் ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் வெனிலா எசென்சியல் ஒரு தேக்கண்டு எடுத்துக்கணுங்க. இந்த ஜெலாட்டின் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கும், அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரமா உருகாம இருக்கும்ல அதுக்காகவும், அப்புறம் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணும் போது ஐஸ் கட்டி இல்லாம இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஜெலாட்டினை யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஜெலாட்டின் வந்து விலங்குகள்கிட்ட இருந்து எடுக்கிறதால இந்த சைவ உணவு பிரியர்கள் வந்து இதுல அதிகமா இந்த ஐஸ்கிரீம் விரும்ப மாட்டாங்க. அப்படி சைவ உணவு சாப்பிடுறவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா, இந்த ஜெலாட்டினுக்கு பதிலா அவங்க வந்து சோள மாவு யூஸ் பண்ணி கூட அவங்க இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாங்க. சரி வாங்க, இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு தேங்காயை எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க. சோ அரைச்ச தேங்காய் கூட கொஞ்சம்ல தண்ணி ஊத்தி நம்ம தேங்காய் பாலா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் தூள் எதுவுமே அந்த ஐஸ்கிரீம்ல கலக்க கூடாது, அதனால தேங்காய் பாலை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ அது கூட நம்ம கொஞ்சமா மில்க் மேடு, அந்த தேங்காய் பால் கூட மில்க் மேட சேர்த்து நல்லா கரைக்கணும். ஒதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் ஜெலாட்டினை போட்டு நல்லா கரைச்சி அதையுமே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க. இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கலவைய ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் கட்டியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியெடுத்து பீட்டர்ல போட்டு நல்லா அடிக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம கடைசியா இதை இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம கட்டியாக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான தேங்காய் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஐஸ்கிரீம் நம்ம ஊர்களில் தேங்காய் சீசன் அதிகமா இருக்கிற நாட்கள் நம்ம செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தீவு பகுதிகளில் எப்பவுமே தேங்காய் இருக்கிறதுனால நம்ம எப்ப வேணாலும் இந்த தேங்காய் பால் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாங்க. நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பெட்டி கடையில கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அடிக்கடி ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து வெளியே அதிகமா காசு கொடுக்கறத நம்ம குறைச்சிக்கலாங்க. சோ இந்த ஐஸ்கிரீம் செய்யறது நிறைய பேருக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கூட நினைக்கலாம், எங்கள்கிட்ட இதெல்லாம் தெரியுமே, எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்லைங்க, தெரியாத ஒரு சிலரும் இதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்கல்ல. சோ அதுக்காக தான் நம்மளோட நிகழ்ச்சியில இதை சொல்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசிய போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. எந்த அளவுக்கு நம்ம அதிகமா இனிப்பு பொருட்களை விரும்பி சாப்பிட்டுட்டு வந்தோமோ இப்போ அதே அளவுக்கு நம்ம அதை வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்ப வர நீரிழிவு நோய், அப்புறம் அதிகமான உடல் எடை அதிகரிப்பு காரணமா நிறைய பேர் வந்து இந்த இனிப்பு பொருட்களை அவாய்ட் பண்ணிட்டு வர்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம டீ குடிக்க கடைக்கு போனா கூட அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு அன்னை லோ சுகர்ல டீ போடுங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது சுகர் கம்மியா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம சொல்ல மறந்துட்டா கூட கிடைக்கிறது நம்மகிட்ட கேப்பாரு, சக்கரை போடலாமா வேண்டாமான்னு. அது மட்டும் இல்லங்க, நிறைய பேரு இந்த வெள்ளை சக்கரை வந்து உடம்புக்கு கேடு, அதனால நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதா நல்லதுன்னு சொல்லி அதை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஒரு சில ஹோட்டலுக்குமே நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா எங்க ஹோட்டல்ல நாங்க நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றோம்னு அதை ஸ்பெஷலா சொல்லுவாங்க. ஆனா நாட்டு சக்கரை நல்லது தானா? இந்த நாட்டு சக்கரை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இப்படி நாட்டு சக்கரை மட்டும் தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. இதுக்காக மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு சில தொற்று நோய்கள் ஏற்படல, அப்படி தொற்று நோய் இல்லாத நோய்களுக்கு இந்த சர்க்கரை ஒரு காரணம் சொல்றாங்க. தொற்று நோய் அல்லாத நோய் அப்படின்னா உடல் பருமன், அப்புறம் சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், கொழுப்பு, அதுக்கப்புறம் PCOD வரும்ல, சோ இந்த பிரச்சனைகள் தான் சர்க்கரை அல்லாத நோய்கள்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிக அளவுல சர்க்கரையை எடுத்துக்கிறதா. அதனால அந்த சர்க்கரைய நம்ம ஒரு வில்லனாவே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு மாற்றா நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது எல்லாத்தையுமே ஒரு ஹீரோவா பாக்குறோம். இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இதுல வந்து ஹீரோ நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ கிடையாதுங்க. உண்மையான ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோ சுகர் இல்லைன்னா லோ சுகர் சொல்றாங்களே, அதாவது இந்த நோ சுகர் இல்லைன்னா லோ சுகர் அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி, வெள்ளமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நாட்டு சர்க்கரையா கூட இருக்கலாங்க. நம்ம குறைவா எடுக்கிறதா நல்லதே தவிர சர்க்கரைக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சிறந்த மாற்றா கருதி நம்ம அதை அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா மோசமான விளைவுகள் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோ வெள்ளை சர்க்கரை அது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளை சர்க்கரைய அதை தூய வெண்மை நிறத்துக்காக ரசாயனங்கள் மூலமா அதை பிளீச் செய்வாங்க. அப்படி பிளீச் செய்யும் போது ஒரு சில அந்த மிச்சங்கள் வந்து அந்த சர்க்கரை கூட ஒட்டி இருக்கும். சோ இதனாலதான் வெள்ளை சர்க்கரை வந்து சல்பர் அதிகமா இருக்கும். அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லதான். ஆனா வெள்ளை சர்க்கரையை ஒப்பிடும் போது நாட்டு சர்க்கரையில வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறம் இரும்பு சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தாலுமே நாட்டு சர்க்கரைய வெள்ளை சர்க்கரைக்கு மாற்ற நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது வந்து ரொம்பவே தவறு. சோ நீங்க இதுவரைக்கும் வெள்ளை சர்க்கரைய வில்லனா பாத்துருந்துருப்பீங்க, அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் வெள்ளத்தையுமே உணவுல சேர்த்துட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு ஹீரோ பார்த்து உணவுல அதிக அளவுல சேர்த்துருந்துருப்பீங்க. அதை முற்றிலுமா நீங்க தவிர்க்கணும். சோ எந்த சர்க்கரை இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குறைவா எடுக்க முடியுமோ அவ்வளவு குறைவா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புலிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புலிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவியா?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. எல்லா உயிர்க்கும்னு திருவள்ளுவர் சொல்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பால மனிதர்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கறத தாண்டி உலகத்துல பிறக்கிற எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற பெரிய சிந்தனை தாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஆனா மனுஷங்க எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தான் இருக்கு. இது வளர்ச்சி அடையாத நாடுகள்ல தான் இப்படி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லயுமே இங்க மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்துட்டாங்க இருக்கு. ஒரு சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா போர் நடக்கிற நாட்கள்ல மட்டும்தான் மனித உரிமை மீறல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தினம் தினம் இது நடந்துட்டே இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமா அமெரிக்கால மார்க் குமாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரோசா பார்க் அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த அந்த நிகழ்வை கூட நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிக்கலாங்க. சோ எப்படி ஒரு இனம், மதம், மொழி, ஜாதிங்கிற பேர்ல மனித உரிமைகள் இன்னைக்குமே நிறைய இடங்கள்ல மீறப்பட்டுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமே December 10 இந்த மனித உரிமைகள் தினமா கொண்டாடப்படுது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் உலக போர், இரண்டாவது உலக போர்ல எல்லாம் மனிதர்களுக்கான உரிமைகள் எல்லாம் தடுக்கப்பட்டதால எல்லா இடத்துலயும் இருக்கிற மனிதர்களோட உரிமைகளும் அவங்களோட அடிப்படை சுதந்திரங்களும் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் 1948 ஐக்கிய நாட்டு சபையில மனித உரிமைக்கான திட்டத்தை பிரகடனப்படுத்திருக்காங்க. அந்த திட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கான உரிமைகள் எல்லாமே அது கூடவே பிறக்குது. அதனால அவனோட உரிமைகளை யாருமே தடுக்க கூடாது. இனம், நிறம், பாலினம், மொழி, மதம், அரசியல் இல்ல மற்ற பிற கருத்துக்கள் மூலமாவும் அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை தடுக்க கூடாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. சோ அதனால அந்த உரிமைகளையும் யாரும் தடுக்க கூடாது. தேவையில்லாம ஒருத்தங்களை சிறையில அடைக்கிறது, அவங்களை கைது செய்யறது, அவங்களை நாடு கடத்துறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தாம் வாழ்ற அந்த நாட்டோட எல்லைக்குள்ள எங்க வேணாலும் அவங்க வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ ஒரு நாட்டுல ஒருத்தங்களுக்கு ஒரு சித்திரவதை நடக்கு. சோ அப்ப வந்து அவங்க இன்னொரு நாட்டுல போய் அடைக்கலம் கேட்டு அங்க போய் வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கேயுமே அவங்களுக்கு வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. ஒரு வயசு வந்த ஆணும் பெண்ணும் நாடு, மதம், மொழி, இனம் இந்த காரணத்தினால எந்த வித தடையுமின்றி அவங்க திருமணம் செஞ்சுக்கவும் அவங்க குடும்பம் வாழவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒருத்தங்க தனியாவோ இல்ல கூட்டமாவோ தனக்குன்னு சொத்து வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு. அந்த சொத்தை முறையற்ற வகையில பறிக்கப்படுறது ரொம்ப தப்பு. சோ இப்படிதான் ஐக்கிய நாடு சபை வந்து ஒரு சில அம்சங்களை பிரகடனப்படுத்துறாங்க. ஆனா இதை தொடர்ந்து 1966 உலக மக்களின் மனித உரிமைகள் தொடர்பாக 2 சர்வதேச உடன்படிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்துச்சுங்க. இது மனித உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கைகள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தருமே நான் என்னுடையது எனக்கு கீழேதான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற அகங்காரமும் சுயநலமும் இருக்கவே கூடாது. சோ இத அவங்க மட்டும் இல்லங்க, விடுதலை போராட்டத்துல ஈடுபட்ட நம்மளோட தலைவர்களுமே எப்போதுமே மனுஷங்களையும் அவங்களுடைய உணர்வுகளையும் எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாடு இதை ஃபுல்லா ஏத்துக்கிட்டு இப்படிதான் இயங்கணும்னு சில அரசியல் நிர்ணய சட்டமே இதற்கு சான்றுன்னு கூட சொல்லலாம். சோ இந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்தின் முன்னாடி எல்லா இந்திய குடிமக்களுக்குமே சமம்தான், அவங்களுக்கான சமத்துவமும் பாதுகாப்பும் கண்டிப்பா எந்த இடத்துலயும் மறுக்கப்படக்கூடாது. இனம், மொழி, ஜாதி, மதம், பாலினம் இது காரணம் காட்டி எந்த குடிமகனுக்குமே வேறுபாடு காட்டக்கூடாது. வேலை வாய்ப்புல எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தங்களோட பிறப்பு காரணம் காட்டி இவங்க வந்து தீண்ட தகாதவங்க அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தோட அவங்கள நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினீங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். அதே மாதிரி ஒருத்தங்க தங்களோட கருத்துக்களையோ இல்ல உரிமைகளையோ அவங்க பேசுறது மூலமாவோ இல்லனா எழுத்து மூலமாவோ தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆயுதங்கள் இல்லாம பொது இடங்கள்ல அவங்க ஒண்ணு கூடலாம். அதே மாதிரி சங்கங்கள் அமைச்சு கொள்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒருத்தங்க ஒரு நாட்டுல தங்கி வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்க போய் அவங்க தாராளமா தங்கி வாழ்ந்துக்கலாம். இல்ல எங்க ஒரு இடத்துல வேலை செய்ய விருப்பப்படுறாங்க, இல்ல சுயமா தொழில் செய்யன்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க அங்க போய் அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இது எல்லாமே நம்மளோட அரசியல் நிர்ணய சட்டம் வந்து நமக்காக வழங்கியுள்ள ஒரு சில உரிமைகள்னே சொல்லலாங்க. ஆனா இப்ப என்னடானா, மனித உரிமைகள் தொடர்பாக நிறைய கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் விசாரிக்கப்பட்டுட்டு அதுக்கான தீர்ப்புகள்லாம் வழங்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்தியாவில நடைமுறைக்கு வந்த இந்த சட்டத்தை தான் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு 1993 நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இத 2006 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட உறுப்பினர்களில் ஒருவராக ஓய்வு பெற்ற அல்லது இப்போ பணியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, 1990 மகளிருக்கான ஒரு தேசிய ஆணை உருவாக்கப்பட்டுச்சு. 1992 சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணை உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2003 தேசிய பழங்குடியினருக்கான ஒரு ஆணை உருவாக்கப்பட்டுச்சு. 2004 பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஆணையத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட உறுப்பினர்களா இருப்பாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே தங்களுக்கான உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. உள்ளம் கொள்ளை போகுதே மற்றும் கோவில் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அண்ணன்மாரி, எனக்கு 65 வயசு சார். நான் சொந்த ஊர் தண்ணீர் விட்டுருக்கேன். அப்போ வந்து நான் தண்ணூத்தில் இருக்கும்போது வெறும் குடிசை வீடு தான், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 61, 62, 63, 65 வச்சுக்கிறோம், 65, 67 சின்ன சின்ன வீடு தான். புயலுக்கு புயல் வரும்போது அப்போ அந்த புயல் அன்றைக்கு தான் செம்னி கணேசன் சாவித்திரி இங்கே வர்றாங்க. அப்போலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, படம் பார்க்க போயிருக்கோம், புயல் வரபடி வந்தோம் அப்படி. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலண்ணா நாங்கள். அப்போ தான் வண்டி வந்து அங்கெல்லாம் அந்த இதில் தனுசு குடியில் அழுதுன்னு சொல்லவும் நாங்கள் விழுந்தடிச்சு ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டோம், பயந்து உயிர்ப்பிச்சோம். அப்போ போனது தான் புயல், சரியான புயலுங்க, நல்லா விளையாடத்தான் செஞ்சோம் நாங்கள். அடித்தாலும் முடித்தாலும் ஒரே விளையாட்டு தான், என்ன கேட்டாலும் வந்துச்சு விளையாட்டு தான். இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சறுக்கு அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்கேயும் விளையாடுவோம். இந்த ஒரு பக்கம் குடிசையாக இருக்கும், அப்போ நான் படிச்சிருக்கேன். அஞ்சாம் கிளாஸ் வரையும் குடிசையில் படிச்சிருக்கேன். 6, 7, 8 அந்த ஓட்டுக்கட்டத்துக்கு போயிட்டேன். அதோட இப்போ அந்த ஓட்டுக்கட்டம் பூரா அவலம் இது பண்ணி நம்ம இப்போ தான் +2 வரையில் வந்துருச்சுல. அப்போலாம் என்ன தமிழ் ஒன்று, இங்கிலீஷு, இங்கிலீஷு கூட அவ்வளோவா வந்திருக்காது. தமிழ், இங்கிலீஷு, கணக்கு, சரித்திரம், பூகோளம் இதுதான். இங்கே தான் கானூரில் தான் படித்தேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து 8 வரையில். நல்லா இருந்துச்சு, நல்லா கண்டிஷனாக நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா படிக்க கொள்ள லீவ் எடுக்காமல் நல்லா படிப்போம் கொள்ளுவோம். ரோடு கிடையாது அப்போலாம், நான் இருக்கிற ரோடுலாம் கிடையாது, மணல் தான். அந்த காலம்லாம் ஒரு வித்தியாச காலம் தான். இப்போ ஒரு மாதிரி தான் நல்லா தான் இருக்குது எனக்கு, அப்போ விட இப்போ தான் நல்லா தெரியுது. பிள்ளைகள ஒரு இடத்துக்கு கூட்டு போக கொள்ள நல்லா படிப்புகள் நல்லா ஒரு இதாக தெரியுது. அப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியல.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நானும்

0: இன்று உள்ளம் கொள்ளை போகுதே மற்றும் கோவில் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பார்க்குமடா காது, நல்ல மனச மட்டும் பார்க்குமடா காது.
2: என்னத்த சொல்ல வர்ற

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசல் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட வம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: உள்ளம் கொள்ளை போகுதே மற்றும் கோவில் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உள்ளம் கொள்ளை போகுதே மற்றும் கோவில் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உள்ளம் கொள்ளை போகுதே மற்றும் கோவில் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன் வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 இருந்து 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 லட்சம் வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் என ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் சேர்க்கலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் சேர்க்கலாம். இதுல வந்து குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். அதுக்கப்புறம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்குது. அடல் பென்ஷன் யோஜனான்னா, இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கள இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஸ்டாஃபு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. இதில் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பென்ஷன் வேணும்னா அப்படின்னா 19 வயசில் இருக்கவர் மாதம் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். 40 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவர் இன்சூரண்ட் அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்திலையும் அதே மாதிரி அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜில் அவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேர்றதுன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஏதாவது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு. அது வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு உள்ள பொதுமக்கள் சேரலாம். இப்போ ஒரு 19 வயசில் ஒருத்தர் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் எடுக்கிறாருன்னா மாதம் 875 ரூபா கட்டினா போதும் அவருக்கு ப்ரீமியம். அவர் கட்டது வந்து மொத்த தொகை வந்து 55 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி எடுக்கிறாருன்னா 430,000 கட்டுறாரு. அவர் கிடைக்கிறது வந்து 1,566,000 கிடைக்கும். இதில் அவர் கணக்கு துவங்கியதுலேருந்து 3 வருஷம் கழித்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஏதாவது கட்டினவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு எப்படின்னா அவர் 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க.

0: பண்ணிங்கன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக நாமினிக்கு அவர் எத்தனை வருஷம் அந்த ஸ்கீமில் இருக்காரோ, அந்த திட்டத்தில் இருக்கிறாரோ, அது வரைக்கும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும். இதில் வந்து போனஸ் எப்படின்னா என்டோமெண்ட் அஷூரன்ஸுங்கிற குறித்த கால காப்பீடு திட்டம். அதில் வந்து ஒவ்வொரு 1000 ரூபாய், இப்போ 5 லட்சம்னா 5 லட்சத்தில் எவ்வளோ 1000 ரூபாய், 5200 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் போனஸ். ஸோ எத்தனை வருஷம் அவர் வந்து அந்த திட்டத்தில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ போனஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து திட்டம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிட்டாருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக அவர் 2 வருஷம் அந்த திட்டத்தில் இருந்ததுக்கான போனஸ் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசையம் 90.4 அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா, 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க. இப்ப நம்ம பொண்ணு 30 மார்க் எடுத்துட்டான்னு வைங்க, 30 மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு வியாபாரம் செய்யறோம், இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, தோல்வி நமக்கு பெருசு கிடையாது, இத 4 பேர் என்னெல்லாம் பேசுவாங்க, அதுதான் பிரச்சனை. இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான். வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார்கள். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியாது. அலெக்சாண்டர் தான், அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல, அவரு உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சவர். அவர் ஒரு நாள் குதிரையில படையோட வந்துட்டு இருக்கிறார், ஒரு ஊரை கடந்து போறார். அந்த ஊருக்கு கார்டியன் அப்படின்னு பேர். அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க, அந்த கிராமத்துக்காரங்க. என்ன என்ன விஷயம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்க கிராமத்துல என்னப்பா வழி இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்கு, அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு. இந்த மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்றாங்க, இது 1000 வருஷமா இங்கதான் இருக்குது. எங்க ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இதை யாரு பொறுமையா இந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளமாக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்க கிராமத்தின் நம்பிக்கை. நீங்க உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதை அவிழ்த்து காட்டுங்க. ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் இப்படி முன்னும் முன்னும் பார்த்தார். அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டும் என்றால் 10 வருஷமாவது ஆகும். உடைவாளை எடுத்தார், கண்டன் துண்டமா அந்த நூல்கண்டை வெட்டி தூக்கி எறிஞ்சார். மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி 1000 வருஷமா வர்றவன் போறவன்லாம் நிக்க வச்சு கிறுக்காக்கிட்டு இருக்கீங்க, என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிக்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க மாட்டான், இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னார். அதிலிருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனையை பீத்து எரியுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட்டி கார்டியன் நாட் அப்படின்னு ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது. இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலையா, அதை தூக்கி எரிஞ்சிருங்க, அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பழமொழியாகவே மாறி இருக்கிறது என்றால், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து மூழ்கி போக கூடாது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு செய்வோம். எவன் ஒருத்தன் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளை தள்ளி போடுகிறானோ அவன் வெற்றி நாளைக்கும் வரப்போவதில்லை, நாளை மறுநாளும் வரப்போவதில்லை. ஏன், நாளைன்னு ஒன்னே கிடையாது, டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களாயா, இப்ப நாளைக்கு நான் சொல்றேன், ஆனா நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா, அப்ப நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது, இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது, நம் கைகளில் இருப்பது. அதனால் நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணி பெரிட்டோ. இப்போ வயசு எனக்கு 70. நடந்த ஊர் எனக்கு 16-17 வயசு இருக்கும். அப்போ வந்து என் மகனை ஒரு பையனை பிறந்து இறந்து போகுது. அப்போ ஒரு பையன் கடைசியாக அதுவும் இறந்து போச்சு. 3வது பையன் இறந்து போய் எனக்கு பேச்சுன்னா சாவுடி பேச்சு சடங்க பேசுகிறாங்க. இவன் பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளை வச்சு பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத உள்ளவர். எங்கள் வீட்டுக்காரவ கூட சண்டை விடுறாங்க. அப்போ அவங்களும் பேசுகிறாங்க, ஏத்தா விட்டு அவள் சின்ன பிள்ளை தானே, 17 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியே, குழந்தைய 3 குழந்தை வைத்துட்டா அதுக்குள்ள அப்பப்போ பிறந்து இறந்து போயிருந்தியா. இது வந்து 3வது பிள்ளை வந்து பிறந்து 11 மாதத்துலேயே இறந்து அதோடு பேசுகிறாங்க. இது கவனிக்க முடியாமல் என்னை விட்டுட்டு இவங்க மதுரை கதிரின்னு சுற்றுவாங்க. மதுரையில் அண்ணன் வண்டி வச்சுருக்காரு, என்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை பேரவும் கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு பிடிச்சி அவனுக்கு 3 மாதம் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சங்கடம்னு சங்கடம் தாங்க முடியாது சங்கடம். அதோட நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், என்னை கொண்டு நீங்கள் வண்டி ஏற்றி, எங்கள் அப்பாவும் இருக்காங்க என்னோட, என்னை வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அதில் என்னையே எங்கள்

0: அப்பாவையும் ஒரு வண்டியில அம்புட்டு ஜாமானை ஏற்றி ஒரு வண்டியில ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு பயமாக போச்சு. நீங்களும் வாங்கன்னு அவங்க கூப்பிடுறேன் வந்துட்டாங்க. என்னை கொண்டு ராம்நாட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வீடெல்லாம் வாங்கி சொந்த விட்டானே வாடகைக்கு இருக்காங்க. இப்போ பையனுக்கு ரொம்ப வாந்தி வைத்தால என்ன சாப்பாடு ஊட்டலை. அந்த ராம்நாட்டில் கொண்டு ஹாஸ்பத்திரியில் கொண்டு காட்டினேன். ராம்நாட் ஆஸ்பத்திரியில் அப்போ சரியான கவனிப்பு கிடையாது. இப்போ தான் புரிஞ்சு வந்து பார்க்குறாங்க. மொழியெல்லாம் தாங்கிட்டு மேலே போகும். பயமாக போச்சு எனக்கு. தடி இப்படி இருக்கு அப்படின்ட்டு அதோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு டாக்டர். தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டை வச்சு பார்த்தா பிள்ளைக்கு மேலே மொழி மேலே வச்சு. அப்புறம் என்ன செய்ய அந்த பிள்ளைய நான் எந்த நாளும் ஒரே அழுகு தான் எனக்கு. என்ன குழந்த ஒன்று மூணு குழந்தை வயிற்றுல அழுகு தான். என்னை வந்து அப்பா பேச தெரிஞ்சு ஏன் அழுகிறேன். கழுவு வயசாக இல்லைனுக்கு இதுதானே 17 வயசு 18 வயசு ஆகுது. குழந்த பெற்றுக்கிற பேசாமல் கிடையாது. எங்கள் அம்மா தான் என்னை போட்டு துன்புறுத்துறது. பிள்ளையை பார்க்க முடியாது. பிள்ளையை பார்க்க முடியல. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் தான் பார்க்க முடியல. நீங்கள் என்ன செய்கிறீன்னு சரி நானும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு குழந்த உண்டாயிட்டேன். அங்கே முத்து பொம்பளை பிள்ளை பிறந்து இலக்கராஜ் பிள்ளை. அதுக்கு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைவாத என்னை காப்பாற்றிட்டாங்க. அவர் டாக்டர் இருந்தால் நல்ல டாக்டர்மா வந்து வந்து பார்த்துக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து வந்து பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு மாத்திரை மருந்து இது டானிக்லாம் எழுதி கொடுப்பா. அது வாங்கி வாங்கி கொடுப்போம். ஆள் நல்லா பொத்து பொத்து வாங்கிட்டேன்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள். ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதப்படியே நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன், வழக்கமா நமக்கு அசாயம் சாப்பிடுவோம், சாப்பிட்டா நமக்கு சரியா இருக்கும், இதுதான் நம்ம உடல் அமைப்பா இருக்கும், நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததா இருக்கும். யாராவது ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்க, உனக்கு என்ன செய்யுது, காய்ச்சல் அடிக்கும், என்ன சாப்பிட்ட, கசாயம் சாப்பிட்ட. கசாயம் சாப்பிட்டா ஏதாவது காய்ச்சல் சரியாகுமா, வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க சொல்லிட்டாங்க மறுக்க முடியல அதனால போனேன் சொல்லுவோமா. ஆனா 100 தடவை காய்ச்சல் வந்து 100 தடவை நம்ம கசாயம் சாப்பிட்டு சரியாயிருப்போம். ஆனால் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்லிட்டார், அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா. இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சு ஒரு காலேஜுக்கு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டா டக்குன்னு சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்தான், இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த, என் ஃப்ரெண்டு எடுத்தா. இப்ப உனக்குன்னு சுய அறிவே இல்லையா, இல்ல. இப்ப நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அதைத்தான் செய்வியா, அதைத்தான் செய்வி. அப்ப நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா, நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா. நம் மனசு சொல்வதை நம்ம முத உட்கார்ந்து கேட்கணும். ஒரு கடற்கரை கிராமத்துல ஒரு மீனவர் இருந்திருக்கிறார். பரம்பரையாவே அவங்க மீனவர் தான், கடலுக்குள்ள போய் வலை வீசி மீன்களை எடுத்துட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்றவங்க. அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டெய்லி கடலுக்கு போவியா, ஆமா, நடுக்கடல் வரைக்கும் போவியா, ஆமா, அதையும் தாண்டி எல்லாம் போவியா, சுச்சோ, சூறாவளி சுனாமி எல்லாம் வரும்ல, அது வரத்தான் செய்யும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போற, எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே மீன் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும், நான் வியாபாரம் பண்ண முடியும், இதுதான் என் வாழ்க்கை முறை. சரி உங்க அப்பா என்ன செஞ்சார், எங்க அப்பாவும் மீனவரதான் இருந்தார், எப்படி இறந்தார், ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழல்ல சிக்கி இறந்துட்டார். உங்க தாத்தா, அவரும் மீனவரதான் இருந்தார், அவர் எப்படி இறந்தார், ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார். இப்படி உங்க பரம்பரையே கடலுக்குள்ள போனதுனால தான் இறந்துருக்காங்களே, நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே, உனக்கு பயமா இல்லையா, எந்த தைரியத்துல நீ கடலுக்கு போற. டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான், ஐயா உங்க அப்பா என்ன செஞ்சாங்க, எங்க அப்பா வேலைக்கு தான் போனாங்க, எப்படி இறந்தாங்க, ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. சரி உங்க அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க, அவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலேயே படுத்திருந்து இறந்துட்டார். இப்ப ரெண்டு பேரும் தூங்கும் போது இறந்துருக்கிறாங்க, நீங்க எந்த தைரியத்தில் தினமும் தூங்க போறீங்க, சரியான கேள்வி தானே. ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும், எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும். அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்ப சூழல், நாம எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில் அதை ஒப்படைக்க கூடாது. அப்போதான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும், அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும். இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சுட்டோம்னு வைங்களேன், காலம் முழுக்க அவர் சொல்வார், என்னாலதான் நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான், இவெல்லாம் எங்க கடந்த, இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி கொண்டிருப்பார், நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதே நேரம் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஆளால தான் தோத்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், அந்த ஆள் இப்படி ஒரு வழி காட்டினா தோத்து போயிட்டேன்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம குளிர் காய்ந்து கொண்டிருப்போம். என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும், அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மனசு தாங்க மிகப்பெரிய பலம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாதையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படி ஓடலாம்.
1: கிருஷ்ணமேடி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா?
0: கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா? ஏமா.

தலைவாசல் பிரிக்காதே என்று மாறவுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்து

0: சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா. அதுக்கான காரணம் என்ன, அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? பொதுவா நம்ம ஆயுள் காலம் எவ்வளவுங்க, எத்தனை வயசு? 100 வயசு. யாராவது நம்ம நினைக்கும் போது போன் பண்ணாங்கன்னா, உனக்கு ஆயுசு 100, எவ்வளவு அல்பத்தை நம்பாருங்க. 100 வயசு தான் வாழணும் நம்ம பிக்ஸ் பண்றோம். நம்மளுடைய எண்ணமே என்னவா இருக்கு, 100 வயசு தான். ஆனா உண்மையிலேயே 100 வயது அப்படிங்கிறது வெறும் எண்கள் தான், வெறும் நம்பர்ஸ் தான். நீங்க ஓஷோ ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார், காஷ்மீர் அஜர்பைஜான். அஜர்பைஜான் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா, அது என்ன படங்க, விடாமுயற்சியா? அந்த படத்துல ஒரு ஊர் வரும் தெரியுமா, ஒரு நாடு, அந்த நாடு அஜர்பைஜான். அங்க காஷ்மீர்ல உஸ்பெகிஸ்தான் மாதிரி நாட்டில எல்லாம் சர்வசாதாரணமா 120 வருஷம் வாழ்வாங்களாம். சர்வசாதாரணமா 100 வருஷம் தாண்டி நிறைய பேர் வாழ்வாங்களாம். ஜப்பான்ல சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா 100 வயதை கடந்த நிறைய பெரியவர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கார் ஓட்டிட்டு போவாங்க, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்ப்பாங்க, சர்வசாதாரணமா இருப்பாங்க. எத்தனை வயசுன்னு கேட்டா 110 அப்படிம்பாங்க. நமக்கு தான் அதிர்ச்சி ஆயிரும், நமக்கு 60 வயசு கடந்து யாராவது வாழ்ந்தாலே இவங்க என்னைக்கு போய் சேருவாங்க, இவங்க சொத்து நமக்கு வரும்னு ஏக்கமாயிருது. 70 வயசை கடந்து அவங்களுக்கே பதட்டமாயிருது, சீக்கிரம் போய் சேர்ந்துடணும். 70 வயசு வாழ்ந்துட்டேன், என்ன எழுதியா வச்சிருக்கு 70 வயசு தான் நீங்க வாழணும்னு? உங்களுடைய வயது என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள், உங்களுடைய எண்ணம் தீர்மானிக்கட்டும். இல்ல, இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓஷோ தான் சொல்லுகிறார், ஒரு ஒவ்வொரு இந்த மாதிரி இடத்துல 150 வயசு வரைக்கும் சாதாரணமா வாழ்வாங்களாம். அதனாலதான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார், லண்டன்ல இருந்து அவருக்கு 90 வயசு, நான் இனிமே இந்த லண்டன்ல வாழ விரும்பல, ஒரு கிராமத்துல போய் வாழ விரும்புறேன், லண்டன்ல இருந்து ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு வயசுல போய் நீங்க அங்க வாழணும்னு விரும்புறீங்க? இல்லப்பா, அந்த கிராமத்து வழியா வரும்போது நான் ஒரு கல்லறையை பார்த்தேன், அந்த கல்லறையில ஒரு வாசகம் எழுதி இருந்தது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னார். அப்படி என்ன எழுதி இருந்தது, இந்த கல்லறையில் உறங்குபவர் 120 வயதானவர், இவ்வளவு இளம் வயதில் இவர் இறந்திருக்க கூடாது, இந்த அகால மரணத்திற்கு வருந்துகிறோம்னு எழுதியிருக்காங்க 120 வயசுல. அந்த ஊர்க்காரங்க சர்வசாதாரணமா 150 வயசு வாழ்வாங்களாம். அப்ப 30 வயசுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு கல்லறையில எழுதியிருக்காங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்ந்தா இது மாதிரி வயதை மனதில் கொள்ளாது, வாழ்க்கையின் அனுபவத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஊர்ல தான் நான் வாழ்வேன், அங்க போய் வாழ்ந்து 100 வயசுக்கு மேல வாழ்ந்துதான் இறந்து போயிருக்கிறேன். அப்ப வயது என்பது கூட வெறும் எண்கள் தான். நம் எண்ணங்களின் உயரம் அதிகமாக இருந்தால் 120 வயது வரைக்கும் நாம் கம்பீரமாக வாழ முடியும். நம்ம ஊர்லயே பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்களே ஒரு அம்மா, பாப்பம்மன், 102 வயசுல பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்துதான் அவர்கள் மறைந்தார்கள். எண்ணத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஊரிலேயே எத்தனையோ பெரியவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், 60 வயசு ஆயிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நீங்களா பெட்டி படுக்கைய ரெடி பண்ணாதீங்க. இந்த காலம் நமக்கு எவ்வளவு ஒரு தூரத்தை தந்திருக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் கம்பீரமாக பயணித்து விட்டுத்தான் போவேன் என்று நீங்கள் உங்கள் வயதுக்கு கற்றுக் கொடுங்கள்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மரணம் என்பது கூட நம்ம மனதின் நம்பிக்கை தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே கஷ்டமான வேலை அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே நிறைய வேலை இருக்கு, ஆனா எல்லாராலையும் வேண்டான்னு சொல்லப்படுகிற ஒரு வேலை இருக்கு. எனக்கு வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலை இருக்கு. என்ன தெரியுமா? அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை. யாராவது சந்தோஷமா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லாததுக்காக அவர் வராம வந்திருக்காரா? அவர் போன் போட்டுட்டே இருப்பார், நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து நின்றுட்டே இருப்பார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அலையா விருந்தாளியா வந்துகிட்டே இருப்பார். எந்த நம்பிக்கை அவரை அந்த வேலையை செய்ய தோண்டுகிறது? யோசிச்சு பாக்குறீங்களா? அதுல கூட அவருக்கு ஒரு முயற்சி இருக்கிறது. இந்த தொழில என்னால ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கிறது. இன்னொருத்தருடைய வாழ்வை காக்க வேண்டிய பணியில் நான் இருக்கிறேன் என்கின்ற உயர்ந்த கொள்கை அவர்கிட்ட இருக்கு. ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார். அவர் பிஏட்ட சொல்வாராம், யாரு வந்தாலும் உள்ள விடு, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார். சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு நாள் 25 அப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. 25 அப்பாயின்மெண்ட் போன்ல நேர்ல விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு துரத்திட்டார். கடைசி நைட்டு 9 மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து, சாரை பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே 25 பேரை வேணாம் வேணான்னு விரட்டியாச்சு. 26வதா ஒரு பெரிய வேற வந்து நிக்கிறாரே அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு, ஐயா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு 25 பேர் வந்தாங்க, எல்லாரையும் வேணாம்னு சொல்லியாச்சு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணாம்னு சொல்லியாச்சு, கடைசி கடைசியா ஒரு பெரியவர் வந்திருக்காரு, நீங்க சும்மா பாத்துட்டு அனுப்புங்களேன். சரிப்பா உள்ள அனுப்பு, இவ்வளவு பேர் போராடி இருக்காங்களா வர சொல். இப்ப அந்த பெரியவர் வந்து உட்காந்து அவர் சொல்ல வந்ததை பூரா அழகா ஊர்க்கமா சொல்றாரு. இவருக்கு பிடிச்சு போய் ஒரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது, யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது, இன்னைக்கு 10-15 பேர் வந்து போராடி இருக்காங்க, எல்லாரையும் போ சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்கிறேன், இந்த பாலிசியும் கொடுத்துருக்கிறேன். இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காரு, 10-15 பேர் இல்ல சார், 25 பேர். ஆமா ஆமா, 25 பேர். உங்களுக்கு எப்படி கரெக்டா சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 25 பேருமே நான் தான். நான் தான் போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டேன், ஆளை விட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன். 25 தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு 26வது தடவை நானே வந்தேன் அப்படின்னாரோ. அப்ப இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பக்குவங்க. காத்திருக்கிற பொறுமை இருக்கிறது இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தகுதி, அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த பொறுமை இருக்கா? நீங்க 5 நிமிஷம் ஏதாவது ஒண்ணுக்கு காத்திருக்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்றுக்கு. இப்ப சினிமா தியேட்டர் போனோம்னா கரெக்ட் டயத்துக்கு தான் அவங்க வருவாங்க. எதுக்கு அங்க போய் 10 நிமிஷம் காத்திருக்கணும், நமக்கு சரியான நேரத்துக்கு போவோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போய் ஆர்டர் தான் கொடுத்துருப்பான், அந்த சர்வர் அங்கதான் போயிருப்பாரு. எப்ப வரும் எப்ப வரும் கேளுமா, நீ எப்ப வரும்னு கேளு. ஏன்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தானே அவர் 20 நிமிஷம் ஆகுன்னு சொன்னார். எதுக்கு 20 நிமிஷம் ஆகுது? பொறுமையே கிடையாது. வீட்டுல ஒரு தோசை சுட்டுட்டு அடுத்த தோசையை கொண்டு வரவங்கள தட்டை எடுத்து வச்சுட்டு இன்னும் வல்லையா வல்லையா வல்லையா. அடுத்த தலைமுறைக்கு பொறுமை என்றால் என்ன என்றே தெரியவில்லை. காத்திருப்பின் பக்குவம், காத்திருப்பின் வெற்றி என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா சில நேரம் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, எவ்வளவு போராடினாலும் சரி, அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கம்முன்னு இருந்துடும். எவ்வளவு போராடியும் ஒண்ணு நடக்கலையா, எவ்வளவு முயற்சி செஞ்சும் அது நடக்கலையா, நம் எமக்கு எதிர்ப்பாவே எல்லாமே நடக்குதா, துயரமாவே வந்துட்டு இருக்கா, கம்முன்னு இருந்துருங்க. 2-3 நாள் எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தானாக தீர்ந்து விடும் என்பதுதான் உண்மை. ஏன் இன்னைக்கு இந்த டைவர்ஸ் எல்லாம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க? உடனுக்குடனே ரியாக்ஷன். இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லியே ஆகணும், அவங்க ஒண்ணு செஞ்சா இவங்க ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஆனா அன்னைக்கு நம்ம அப்பா 1000 சொல்லுவார், அம்மா அமைதியா இருப்பாங்க. ஏமா உனக்கு எல்லாம் உணர்ச்சியே இல்லையம்மா, உனக்குலாம் அறிவே இல்லையா? அப்பா உன்னை இவ்வளோ திட்டுறாரு, அமைதியாக இருக்க. இன்னைக்கு அமைதியாக இருக்கேன்ல, நாலு நாள் கழித்து நான் அவரை திட்டுவேன், அப்போ அவர் அமைதியாக இருப்பார். அப்பாவின் அமைதியும் அப்பா கத்தும்போது அம்மா காத்த அமைதியும் தான் நம் இல்லற வாழ்க்கையை இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது என்பதுதான் நம் குடும்ப தலைவர்களின் வெற்றி. எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அதான் பிரச்சனை. ஒரு மேனேஜர் கோபமா திட்டுறார், நம்ம மேல தவறே இல்லை. ஹெட்மாஸ்டர் கோபமா திட்டுறார், இந்த டீச்சரா இருக்கவங்க மேல தப்பே இல்லை. உடனே பதிலுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இந்த வேலையை வேணாம் போயா அப்படின்னு வந்துட்டா யாருக்கு லாஸ்? கொஞ்சம் பொறுமையா இருந்து அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப போய், சார் என் மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டீங்க, ஐயோ சாரி சாரி நான் கவனிக்கல சொல்வாரா இல்லையா? நம்ம குடும்பத்திலையும் அப்பா திட்டார், இல்ல நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறார்கள் என்றால் அந்த 5 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னால் யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்பார்கள்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி, சூசியூர் பட்டத்தில் இருக்கேன். அடுத்து நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டில் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வேலையை என்னுடைய வேலையை எங்கள் வேலை ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு என்னோடய தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இல்லை, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யாருடைய உதவியும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உதவி நம்மளுக்கு இல்லாமல் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி, அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் போக மாட்டோம், வரமாட்டோம், வீட்லேயே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், யாரோடையும் இவ்வளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது, வீட்டிலே இருந்துட்டு அப்படியே இருந்துக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா உலகங்களை பார்க்குற மாதிரி எல்லா இடமும் போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எல்லாருமே, நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருப்போமோ அப்படின்னு தோணு தான் செய்யும். அது நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எல்லோரும் இதேமாரி இங்கே நிறைய பேர் இருக்கோம். ஒரு 20 பேர் இங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே பேசி கொண்டு பழகி நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டிருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் வந்து இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்குது. இந்த வேலை வந்து கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்கிற மாதிரி, யார்கிட்டையும் இது பண்ணாத அளவுக்கு என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த வேலையில் பார்த்துக்கிறேன். அதேமாதிரி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடமும் நாங்களே போகிறோம் வரோம். நான் இப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துட்டு வந்துடுவேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த இது இருக்கேன். எனக்கு அந்த யாருடைய உதவி இல்லாமல் நான் இருக்கேன், என்னுடைய உதவிகளை நானே பார்த்துக்கிட்டு. அதேமாதிரி எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கோம், எந்த ஒரு கவலை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

புரியவில்லையே நான் கொண்டு வந்த

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: உடனுக்குடனே ரியாக்சன், உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவதுதான் இன்றைக்கு நம் குடும்பங்களில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது. வேலைக்கு செல்லுகிற இடத்திலும் இந்த பொறுமையின்மை தான். ஒரு ஆள் ஒரு வருஷத்துல 10 வேலைக்கு மாறிடுறான். என்ன 10 கம்பெனி ஏன் மாறின? 10 மேனேஜரும் சரியில்லை. 10 மேனேஜர் எப்படி சரியில்லாம இருப்பாங்க? நம்ம சரியில்லை என்பதுதான் உண்மை. அதை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு மரத்துல ரெண்டு ஒரு ஜோடி புறா உட்காந்துருக்காங்க, கணவன் மனைவி. ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் எப்படா வரும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வெளியில எங்கேயாவது போலாமான்னு யோசிக்கிறாங்க. வானத்துல ஒரு கழுகு வட்டமிட்டு இருக்குது. நம்ம இப்ப பறந்து போனா அந்த கழுகு பிடிச்சிரும். அதனால நம்ம இங்க மரத்திலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கும்போது தற்செயலா திரும்பி பாக்குது ஒரு புறா. ஒரு வேடன் அம்ப எடுத்து இந்த ரெண்டு புறாவையும் ஒரே ஷாட்ல அடிக்கிறதுக்கு குறிப்பாத்துட்டு இருக்கான். இப்ப பெண் புறா பதட்டமாகுது. எங்க அவன் நம்மள குறிப்பாத்து அடிச்சிருவான் போல. ரெண்டு பேரும் அடிச்சாலும் கஷ்டம், ஒருத்தரை விட்டு ஒருத்தரை கொன்னாலும் நம்ம வாழ முடியாது. வாங்க நம்ம அதுக்கு பறந்தே போயிடலாம். இப்ப கணவன் புறா சொல்லி இருக்கிறது, மேல போனாலும் சாவு, இவன் நம்ம மேல குறிப்பாத்து அடிச்சாலும் சாவு. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, மேல போனா கண்டிப்பா சாவு. ஒருவேளை அந்த வேடனுடைய குறி தப்பினால் நமக்கு வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருப்போம் என்று அந்த புறா சொன்னதாம். வேடன் ரொம்ப கரெக்டா குறிப்பாத்து அம்பை எய்கிறான். அவன் காலுக்கு கீழே இருந்து ஒரு கட்டரும்பு அவனை கடிச்சிருது. இந்த அம்பு குறி தவறி மேலே பறந்து கொண்டிருந்த கழுகை அடித்து விட்டது. இப்ப கழுகு கீழே விழுந்துருச்சு, ரெண்டு பேரும் சந்தோஷமா பறந்துட்டாங்க. அந்த ஒரு நிமிட பொறுமை, அந்த ஒரு நிமிட காத்திருப்பு இரண்டு உயிர்களை காப்பாற்றியது என்றால் சில நேரங்களில் ஓங்கி ஓங்கி சத்தம் எழுப்புவதை விட அமைதியாக இருப்பதும் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதை தலைமை பண்பில் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் வரும் வரை காத்திருக்கிற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த புத்தகம், இதெல்லாமே புத்தகத்திலிருந்து நாம கற்றுக்கொண்டது தான். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு நாமே போராடி நாமே ஒவ்வொரு வழியா கண்டுபிடிச்சு முன்னேறி போவது. இன்னொன்னு நமக்கு முன்னாடி போராடி ஜெயிச்சு முன்னேறி இருப்பாங்கல்ல, அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துக்கொள்வது. எது எளிய வழி? ரெண்டாவது வழிதான் எளிமையான வழி என்றால் இந்த புத்தகங்களை கை கொண்டு வாழ்க்கையை வெற்றி கொள்ள பழக வேண்டும். ஏன் இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கு? பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. தூக்குக்கு அழைக்கும் வரைக்கும் அவன் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான், லெனினுடைய புத்தகம். ஏன்பா இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் கடைசி நேரத்தில் கூட அதை படிச்சு அவர் எங்கேயும் போய் பேச போறாரா? இல்ல புத்தகம் எழுத போறாரா, கடைசி நேரத்தில் கூட ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டுதான் சாக வேண்டும் என்று இந்திய மண்ணில் ஒரு போர் வீரன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் காப்பியம். அதுல ஒரே ஒரு விஷயம், கண்ணகி பாண்டியனுடைய அரசவைக்கு வர்றாங்க. இந்த ஆளுமைங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அரசவைக்கு வர்றாங்க, இப்படி நீர் வழியும் கண்களோடு வந்திருக்கிறாயே, நீ யார் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்கிறார். இப்ப கண்ணகி பதில் சொல்லணும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என் பேர் இந்த மாதிரி சுப்பிரமணி, இந்த குடும்பத்துல இருந்து வர்றேன், இல்ல என்ன படிச்சிருக்கீங்க, தானே நம்ம அடையாளம். ஆனால் கண்ணகி என்கின்ற இந்த தமிழ் மண்ணின் கதாநாயகி அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறாள், தேரா மன்னாம் செப்புவது உடையேன், எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே. முத அவ ஊரை சொல்றா, அந்த ஊரை யாரை வைத்து அவள் அடையாளம் சொல்கிறாள் தெரியுமா? எங்க ஊரை ரெண்டு ராஜா ஆட்சி செஞ்சாங்க, ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் உட்கார்ந்துருக்கிறான், ஒரு புறாவை ஒரு பருந்து துரத்திக்கிட்டு வருது சாப்பிட்றதுக்காக. அந்த புறா பதறி பயந்து போய் இந்த அரசனுடைய மடியில் உட்காருது. இந்த அரசன் கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, இந்த பருந்து என்ன சாப்பிட வருது? பருந்து கேட்குறான், இந்த புறாவை விட்டுறேன், இவ்வளோ பயப்படுதுல, உயிருக்கு இவ்வளவு அஞ்சு என்கிட்ட அடைக்கலம் வருகிறது, இதை விட்டு விடேன். இப்போ அந்த பருந்து கேட்கறது, அப்போ அதற்கு சமமான எடை உள்ள உணவை எனக்கு கொடு, மாமிசத்தை எனக்கு கொடு, நான் அந்த புறாவை விட்டுறேன். பருந்தோடைய கேள்வி நியாயமானது, நான் ஏன் சாப்பாடுக்கு நான் எங்கப்பா போவேன், எனக்கு சாப்பாடு கூட அதை விட்டுறேன், அதுக்கு சமமான சாப்பாடு. இப்போ அரசன் என்ன செய்யலாம், அரசனாக இருக்கிறவன் என்ன செய்யலாம், ஒரு கசாப்பு கடையில் மட்டனோ சிக்கனோ வாங்கி இந்த புறாவுக்கு ஈக்குவலாக நிறுத்து அந்த பருந்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த அரசன் என்ன செய்கிறான், அந்த புறாவுக்கு சமமாக தன் தொடைக்கறியை அறுத்து அந்த தராசு தட்டில் வைக்கிறான். எப்பேற்பட்ட நீதி வழங்குகிற அரசன், ஒரு புறா அடைக்கலம் வந்தாலே தன் சதையை தரக்கூடிய சிபி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு மன்னன் பிறந்த ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நடுப்பட்டாக்கனாலே பலன் இருக்குது கை மேலே தேடி வராது முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே பாடுபட்டா
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம் நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம் புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Angel. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது பூர்ணிமா டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: கண்ணகி என்கின்ற இந்த தமிழ் மண்ணின் கதாநாயகி அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறாள். இன்னொருத்தன் எங்க ஊர்ல இருந்தான். ஒரு ஆராய்ச்சி மணி அவன் அரண்மனை வாசல்ல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அத யாருமே அடிச்சது இல்ல, ஏன்னா பிரச்சனையே இல்லை. திடீர்னு ஒரு பசு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அரசன் வந்து கேக்குறான், என்னவா அப்படின்னு. இந்த பசுவுடைய கன்றை உங்க மகன் இளவரசன் தேரில் வரும்போது ஏற்றி கொன்னுட்டான். அதுக்கு நீதி கேட்டு இந்த பசு வந்திருக்குது. இப்ப பசு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்மளுக்கு எதுவும் தலையெழுத்து இருக்கா? அரசனுக்கு தலையெழுத்து இருக்கா? உடனே அரசன் நீதி வழங்கினான். எப்படி அந்த பசு தன் கன்றை இழந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ அதே கஷ்டத்தை அனுபவிப்பதான் இதற்கான நீதி. என் மகனை தேரில் ஏற்றி நான் கொள்ளுகிறேன் என்று அதை செஞ்சான் மனுநீதி சோழன் என்று ஒரு மன்னன். இந்த ரெண்டு அரசர்கள் ஆட்சி செய்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமனாரை சொல்றா, அதுக்கப்புறம் தன் தகப்பனாரை சொல்லுகிறார், அதற்கப்புறம் கணவனை சொல்லி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிற இந்த பாடல் ஏன் காலத்தை தாண்டி நிலைத்து நின்றிருக்கிறது என்றால், ஒரு ஆளுமை திறன் மிக்க அரசன் எப்படி இருந்தால் ஒரு சாதாரண எளிய குடிமகள் இன்னொரு தேசத்தில் வந்து தன் நாட்டை பத்தி உயர்வாக சொல்லுவாள் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு அடையாளம். அதுலயும் கண்ணகி எப்படிப்பட்ட ஆளுமை, அது வரைக்கும் வீட்டை விட்டு அவ வெளியில வந்ததே கிடையாது. வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலல் என்று நம்முடைய இளங்கோவடிகள் எழுதுகிறார். இந்த மண்ணில அவ கால் பதிஞ்சதே இல்லையா, வீட்டுக்குள்ளேயே வளர்ந்திருக்கிறார். ஆனால் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை, நீதிக்கு ஒரு அவமானம் என்றால் கையில் ஒற்றை சிலம்புடன் அறியாத நாட்டில் ஒரு மன்னனுக்கு முன்னால் தேரா மன்னா அறிவு கெட்ட மன்னா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கிறது என்றால் அவள்தான் நம்முடைய கதாநாயகி என்பதை நம்முடைய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கெங்க இருக்கிறவங்களெல்லாம் ரோல் மாடலா சொல்றோம் இல்லையா, அந்த பெண் அதை செஞ்சாங்க, இந்த பெண் இதை செஞ்சார்கள். ஆனால் கண்ணகி தான் நம் தமிழ்நாட்டின் நம்முடைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தைரியசாலியாக அந்த அரசபையில் வந்து நின்று தன் வழக்கை அவளே வாதாடினாள். அங்க பாண்டிய மன்னன் ஒரு ஆளுமை எப்படி இருந்தான், செய்தது தவறுன்னு தெரிஞ்ச உடனே இதை உடனே இவளை அப்புறப்படுத்துங்க, அந்த சிலம்ப தூக்கி ஓரமா வைங்க, அரசவையை கலைங்கடா அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் என்னுடைய முன்னோர்கள் இந்த அரசாட்சியை சிறப்பாகத்தான் செய்தார்கள், இன்று முதல் அது தோற்றுவிட்டது, இனி நான் மன்னன் அல்ல, நான் தான் திருடன் என்று அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டான். அப்போ ஒரு ஆளுமை திறன் என்பது எப்படி இருக்க வேண்டும், காலம் கடந்தும் இன்னொரு நாட்டில் தன்னுடைய தலைவனை பற்றி பேசக்கூடியதாக அது இருக்க வேண்டும், தனக்கு ஒரு தலைமை பண்பை தருவதாக அது இருக்க வேண்டும், அந்த தலைமை தோற்று போனால் தன்னையே தியாகம் செய்வதாக அது இருக்க வேண்டும் என்று ஒற்றை சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தில் இளங்கோவடிகள் என்கின்ற ஒரு மாபெரும் படைப்பிலக்கியவாதி இந்த மண்ணுக்கு முதல் தமிழ் காப்பியமாக அதை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்றால், ஆளுமை என்பது நம்முடைய தோற்றத்தில் இல்லை, பதவியில் இல்லை, நாம் வைத்திருக்கிற பணத்தில் இல்லை, நம் எண்ணத்தின் உயரத்தில் இருக்கிறது, நாம் கடைபிடிக்கிற நேர்மையில் இருக்கிறது, நாம் சார்ந்திருக்கிற உண்மையில் இருக்கிறது, நீதியில் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் என்றைக்கும் தலைவர்களாகத்தான் திகழ்வார்கள். அவர்களை வெல்லுவது இந்த உலகத்தில் யாராலும் இயலாது என்று சொல்லி வைய தலைமை கொள்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி உங்கள் அத்துணை பேருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அருத்தி பூவை போல செமந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: மஞ்சு மலர் கொடி வந்து விழுந்தது மாதிரி கூட்டது முல்லை காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே பழகின்

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நைனா முகமது. எனக்கு வயசு இப்போ 85. நான் கடை வச்சு ஸ்டால் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக அந்த மெயின் ஷாப்லேயே தகவல் ஷாப்பு ஒரு அப்போ விருத்தி எல்லாம் வச்சு இப்போ தான் எல்லாம் விருத்தி ஆகி போச்சு. எல்லாம் செடி இஞ்சி விளையும் உற்பத்தி இஞ்சி மல்லிகைப்பூ செடி இஞ்சி இருந்தால் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது. இப்போ அது வந்து அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போக இஞ்சி வியாபாரி புரோக்கர் இருக்கா வாங்கி கொடுக்குறது. இப்போ அதான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தீவுக்குள்ளேயே மல்லிகைப்பூ செடி. அப்போ வந்து பஸ்ஸில் வந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, பாமனுக்கும் ராமேஸ்வரம் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருந்தா அதில் தான் இந்த பஸ்ஸு இந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டு பாமன் டு ராமேஸ்வரத்தையும் போட்டு ஓடும். ரோடெலாம் கிடையாது, சும்மா சில இடத்துல கல்லூரியில் போட்டு ரோடு இருந்துச்சு. அதில் வந்து மணல் இருந்துச்சு, அதை அக்கா மறுத்துக்கிட்டால அந்த மணலத்தை இப்போ அந்த பாலம் கட்டினது பூரா அந்த மணலை பூரா கொண்டு சேர்த்தது. சேர்த்து அப்புறம் அதிலே போட்டு ஓடுனது பெரிய மணல் மேடு. அந்த மணல் போடாத பாமன் பாலத்துக்கு இது கொண்டு போடல, அங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. இல்லை சரியான உயரம் கிட்டத்தான் இந்த இருக்கும் இந்த தென்னமரத்தோட உயரமான மணல் மேடு. அதை காலி பண்ணிட்டு இப்போ அந்த ரோடு போட்டு இப்போ சமதலே ஆக்கி வச்சிருக்கா. அப்போலாம் வீடு சும்மா சொப்பை அதான் சொல்லுவோம். கூரை வீடு தான் எல்லாமே. இந்த ஒரு சட்டம் வாங்கணும், கம்பு சட்டம் கொண்டணும், கம்பு முருகன் கம்பு இல்லைன்னா இந்த இது பணம் சட்டம் தென்னஞ்சட்டத்தை ஒண்டி தான் வீடு கட்டுறது. இப்போ எல்லாம் இப்போ சென்ட்ரிங்க அது இதுன்னு இப்போ இதாக போச்சுல. குதிரை வண்டி இருந்துச்சு இங்கே நிறையா குதிரை வண்டி விளையாட்டில் நிறையா குதிரை வண்டிச்சு. குதிரை வண்டி ஜாஸ்தி ராமேஸ்வரத்துலேயே 150-200 குதிரை வண்டி தான் அங்கே எங்களுக்கு யாத்திரை பூரா குதிரை தான் வண்டி. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு கொண்டு விடுவாங்க, அதே வஞ்சி குதிரை வண்டி வரும் பவனுக்கு போவாங்க. இப்போ அந்த குதிரை வண்டிலாம் வஞ்சி போச்சு. இந்த பஸ் வந்த பிறகு எல்லாம் போயிடுச்சு, ஆட்டோ வந்துருச்சு. பத்தாவுக்கு எங்கள் கல்யாணம் காட்சி முடிஞ்சா எங்கள் முஸ்லீம் திருவிழா. அப்போ வந்து எங்கள் ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருந்தா இந்த கிட்டிக்கம் படிப்பா இந்த சிலம்பு விளையாட்டு விளையாடுறது. இப்போ அதெல்லாம் அந்த ஆளுக்கெல்லாம் இறந்து ஒரு பெரும் கூட்டமே வரும். கல்யாணத்துலேருந்து சிலம்பு விளையாடுறது மெயின் பஜார்லேயே வந்து விளையாடுவா. அதுக்கு ஒரு ஆள் பாட்டு வசதி பாட்டு படிப்பார் மணி அடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் இப்போ அந்த ஆளுக்கெல்லாம் போச்சு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப நன்றி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: உங்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல விபத்து காப்பீடு திட்டம் இருக்கு. அதுல வந்து PMSBY, PMJJBY. PMSBY-னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. அதுல வந்து இந்த ரெண்டு திட்டத்திலையும் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கும். 500 ரூபா கொடுத்து சேமிப்பு கணக்கு தொடங்கணும். அதுக்கப்புறம் PMSBY-ல 20 ரூபா, வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு கிடைக்கும். அதில் வந்து ஆக்சிடென்டல் டெத், டெபாசிட்டர் இறந்துட்டாங்கன்னா 2 லட்சம் முழுமையாக கிடைக்கும். நடுவில் அவர் விபத்துனால ஒரு கை ஒரு கால் ஏதாவது பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து இழப்பு ஏற்படுத்தினா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி PMJJBY, பிரதான் மந்திரி ஜன் ஜீவன் பீமா யோஜனா, இதில் வந்து வருஷத்துக்கு 436 ரூபா கட்டணும். கட்டினாங்கன்னா அவங்களுக்கு எனி டைப் ஆஃப் டெத், எப்படி அந்த அவர் அந்த திட்டத்தில் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு வந்து அவரோட நாமினிக்கு வந்து 2 லட்சம் கிடைக்கும். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, இந்த திட்டத்தில் 19 to 70 வயசு உள்ளவங்க PMSBY-ல சேரலாம். PMJJBY-ல 19 to 55 வயசு உள்ளவங்க அதில் வந்து திட்டத்தில் சேரலாம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஒரு தடவை வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த SBI அக்கௌண்ட்லேருந்தே வருஷம் வருஷம் வந்து அதில் இருக்க பணம் வந்து டிடெக்ட் ஆயிடும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிருங்க.
4: ஓகேக்கா. இப்போ ஒரு மேட்ச் லைவா போயிட்டு இருக்கு, அதாவது பங்களாதேஷ் விசஸ் ஆப்கானிஸ்தான். இது வந்துட்டு ஒரு டெஸ்ட் இன்னிங் தான்க்கா. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனது யார் அப்படின்னா பங்களாதேஷ் தான்க்கா பேட்டிங் ஆனாங்க. அவங்க தான்க்கா டாஸும் வின் பண்ணாங்க. இதில் யார் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு 83 அடிச்சிருக்காங்க, அதாவது ஹசன் அடிச்சிருக்காங்க, இஸ்லாம் அடிச்சிருக்காங்க, வேறு வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படியே ஆப்கானிஸ்தானில் எங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இப்போ விளாட போகிறாங்கக்கா. இவங்க இந்த 6 இந்த 1st இன்னிங்ஸில் பங்களாதேஷ் வந்துக்கிட்டு 252 5 விக்கெட் விட்டு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இதோடைய இந்த மேட்ச் ரிசல்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்க்கா.
3: சரி, ஓகே. இதுக்கப்புறமா இதோட மேட்ச் ரிசல்ட்டை வந்து நம்ம நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு வந்து உலக அஞ்சல் நாள். இன்னைக்கு வந்து அக்டோபர் 9 இன்னைக்கு உலக அஞ்சல் நாளாம். 1969 ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்ற சர்வதேச அஞ்சல் அந்த மாநாட்டில் இந்த தேதி வந்து உலக அஞ்சல் தினமாக வந்துட்டு அறிவிக்கப்பட்டுச்சான். மக்களோட அன்றாட வாழ்க்கை, வணிகங்கள், அப்புறம் உலகளாவிய சமூக பொருளாதார வளர்ச்சியில் அஞ்சல் துறை வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்குது அதெல்லாம் பொதுமக்களுக்கு உணர்த்துறதுக்காண்டி தான் இந்த நாள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்?
4: இன்றைக்கி நம்ம வந்துட்டு பழமொழி கேம் தானக்க விளையாட போகிறோம்.
3: ஆமாம், அதாவது நாங்கள் வந்து பழமொழியை ஃபுல்லாக சொல்லிடுவோம், அதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து என்ன பழமொழி அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லிடவா?
4: நீங்களே சொல்லிடுங்க.
3: அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர். அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர். இந்த பழமொழிக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். திரும்பையுமே பழமொழியை சொல்லிடுறேன், அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர். இதுதான் பழமொழி. இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்களுமே எங்கள் கூட கால் பண்ணி கலந்துக்கலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்ருந்தீங்க?
4: நான் வந்துட்டு முடிச்சினேன், இப்போ அதோடைய ஒரு விளக்கம் தான் நான் கொடுக்க போறேன். இதுல ரகசிய கோழி இதுல நிறைய கதைகள் இருக்குல்ல, அதுல ஒரு கதையான பறக்கும் யானை இதுதான்க்கா சொல்ல போறேன். இதுல ஜூஜூ அப்படிங்கிற ஒரு பறக்கிற யானைக்குட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தோணும் யானைக்குட்டி எப்படி பறக்கும் அப்படின்னு, அது எப்படி பறந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்க போன கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா விலங்குகளும் போய் கேட்டுச்சான், எப்படி உங்களுடைய மகனான ஜூஜூவுக்கு இவ்வளோ பெரிய ரெக்கைகள் முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது கதையை ஆரம்பிக்குது. ஜூஜு ஒரு நாள் நான் திட்டி அனுப்பிட்டேன், அது வேறு ஒரு காட்டுக்கு போகும்போது ஒரு குயிலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்டான பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் தங்கம்மா, வயசு 60, சின்ன பழம். 15 வயசுல கடலுக்கு போய் இன்னமும் நாங்கள் கடலுக்கு தான் போகிறோம். அன்னைக்கு கூட கடலுக்கு தான் போயிட்டு வந்தோம், இன்னமும் கடலுக்கு தான் போவோம். அதோட நாங்கள் போய் கடலுக்கு போனோம், நானும் என் கணவரும் கடலுக்கு போவோம். கல்யாணம் மூத்தாப்பிள்ளையே போய் இந்த பாசி பட்டை எல்லாம் அள்ளுவோம், அள்ளி அதோட ஒரு பயிரை உண்டாகணும். அதோட உண்டாவி அதை பெற்று ஒரு கையில் கொடுத்து விட்டு நீங்கள் எங்களை எனக்கு பார்க்க ஆள்ளிங்கிட்டு அதில் அவன் நண்டு குஞ்சுமா வளர்த்தோம். வளர்த்து 2 பேரும் கடலுக்கு போவோம், போய் பாசி அள்ளுவோம். அங்கே போய் முனையில் அள்ளிட்டு வந்து முனையில் காய போட்டு இங்கே வந்து காய போட்டு நாங்கள் சிரமப்படாதது எங்களுக்கு தெரியும் கஷ்டம். நாங்கள் ரெண்டாவது பையே ஒன்று பிறந்து இறந்துட்டான். 3வது பையலுக்கு தான் நம்ம கெருப்பமாக இருந்தோம். கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு இருக்கையில் என் ஆத்தனா மாதிரி என் படத்தை வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் ஆற்றுல நீஞ்சி போய்கிட்டு இருக்கையில் ஒரு ஆற்றுல நீஞ்சி போயிட்டு இருக்கையில் நான் திரும்பி சொல்லிட்டு தான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் வராதியே, நீங்கள் 2 பேரும் நீஞ்ச முடியாது அப்படின்னு. நான் என்ன அதோட நான் நீஞ்சி அந்த இதுக்கு போன உடனே என் 2 பேரும் தண்ணியை பிடிச்சிட்டாலும், 3 பேர் அதோட திரும்பி வந்து காப்பாத்த என்னை கட்டி பிடிச்சிட்டாலும், கட்டி பிடிக்கும் நான் கீழே ஓட்டி முண்டிச்சு தட்டி விட்டுட்டு அங்கே நின்ற புள்ளியில் போய் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே உள்ள நான் பய அதோட நாங்கள் பாசிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ளியில் காப்பாற்றி கரைசேர்த்து எடுத்து வந்து இந்த கதை வந்து ஏகாலத்தில் உள்ள கதை. நாங்கள் வந்து வரவும் நான் குழந்தை பிறந்துருச்சு எனக்கு அந்த பையன் வந்து நைட்லயே நிறமாசோட போயிருக்கேன் எனக்கு தெரியல. அதோட போயிட்டு குழந்தை பத்தாச்சு, குழந்தை பத்திருக்கேன் அதோட போய் இது வேணும் சாமிகளுக்கெல்லாம் போய் தேங்காய் பழம் தீவில் போய் தேங்காய் பழம் உடச்சு குடிச்சிட்டு வளர்ந்து வாலி மேக்கணும். பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தோம். இப்பவும் கடலுக்கு உலைய பூச்சிட்டு போனா ஒரு வியாபாரிக்கிட்ட போய் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த உலையில அரிசி வாங்கி போடுவோம். அப்படிலாம் இருக்கு, அதேல இருந்து நாங்கள் இன்னமும் கஷ்டத்தான் படுறோம். நன்றி.
0: கடல் ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:19 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: ராஜான் ஹோரே.
4: சரி, அடுத்துதான் நீங்க வந்து ரகசிய கோழி புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
5: ஆமாக்கா. அதுக்கப்புறம் ஜூஜூ அம்மா திட்டுனவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு காட்டுக்கு போயிடும் வழி மறந்து. அதோட அங்கே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் அம்மா வரமாட்டாங்க. அப்போது ரொம்ப கவலைப்படும். அப்போது அது அழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு அழுகை சத்தம் கேட்கும். அது ஒரு பறவையோடது மாதிரி கேட்கும். இப்போது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மேலே கீழே எல்லாத்துலேயும் பார்க்குது. அப்போது ஒரு தூதுவளை செடியில் ஒரு குட்டியான ஒரு காக்கை குஞ்சு மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இரு நான் உன்னை என் தும்பிக்கையில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தும்பிக்கையில் முள் குத்துனாலும் பரவாயில்ல, அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேம்மா.
4: ஓகேக்கா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
6: அரசன் தேவை. இப்ப அரசன் இல்ல அப்படின்னா அந்த நாடு வந்து சீரழிஞ்சு போயிடும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்காது, பிளஸ் எந்த ஒரு இதுமே ஒழுங்கா நடக்காது. அதே மாதிரி தேருக்கு அச்சு இல்லைனா பேர் ஓட்ட முடியாது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் நடத்தணும்னா ஹெட் மாஸ்டர் தேவையில்ல.
4: ஆமாக்கா,
6: அதே மாதிரி.
4: ஓகேக்கா, கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
6: எனக்கு ஆனந்தம் மூவில இருந்து என்ன இது சாங் போடுங்க.
4: ஓகேக்கா, ஏதாவது விடுகதை கேட்கணுமாக்கா?
6: இல்லடா, நாளைக்கு கேட்கறேன்.
4: ஓகேக்கா, நன்றிக்கா.
6: தேங்க்ஸ்க்கா.
4: சரி, இப்ப நீங்க உங்க கதையை சொல்லுங்க.
5: ஓகேக்கா. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று க முள் எனக்கு குத்துனாலும் பரவாயில்ல, உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறது ஒரு தங்க நிற பறவை பார்த்துருச்சு. அது உடம்பு ஃபுல்லாக தீ எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்து ஜூஜு பயந்துருச்சு. என்ன இது, இது ரொம்ப தங்க நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவட அந்த காக்கை கொஞ்சம் சொல்லும், இவனுக்கு முள் குத்துனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செஞ்சான், அதனால் இவனுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்க இறகுலேருந்து ஒரு இறகு எடுத்து கொடுக்கும்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி மெசேஜ் மூலியமாகவுமே ரெண்டு நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, அதையுமே கேட்போமா ஜான்குரே?
5: கேட்போங்கா.
7: வணக்கம், என் பெயர் தில்லலட்சுமி, நான் உச்சப்பிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் போட்டிருந்த பழமொழிக்கு இதிலே வந்து விளக்கம் என்னென்னா, தேருக்கு எவ்வளோ அச்சாணி முக்கியமோ அது மாதிரி ஒரு நாட்டையோ அல்லது ஒரு ஊரையோ அதை வழி நடத்துறதுக்கு தலைவராக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி சரியாக அமையலைன்னா அது ஒழுங்காகவே இயங்காது. அதாவது தேருக்கு அச்சாணி பொருந்தலைன்னா தேர் ஒழுங்காக இயங்காது. அது மாதிரி ஒரு நாட்டுக்கோ அரசர் சரியாக அமையலைன்னா அந்த நாடு நல்லா இருக்காது. இதுதான் அதுக்கு விளக்கம் நீங்கள் கேட்டிருந்தது. நன்றி, வணக்கம்.
4: ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க அக்கா. தில்லை லட்சுமி அக்கா உச்சப்பள்ளியிலேருந்து பேசியிருக்காங்க, நன்றிக்கா. அடுத்ததாக பாமன்லேருந்து தீனா அண்ணாவுமே இதே பதிலை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம அரசன் இல்லாத நாடு அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு மட்டும்தான் மீனிங் பார்ப்போம். ஆனால் அச்சு இல்லாத தேர் எப்படி இயங்காதோ அதே மாதிரி அரசன் ஒழுங்கா இல்லைன்னா அந்த நாடுமே நிலை நிற்காது. இதுதான் இதுக்கான பொருள். சரி, அடுத்ததான் வந்துட்டு நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். செலர் யாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: செலர் யாக்,
4: செலர் யாக்
5: கேள்விப்பட்டதில்லக்கா.
4: சரி, ஓகே. செலரி வேர் அப்புறம் வந்து குமிழ் செலரின்னு அழைக்கப்படுற ஒரு குளிர்கால வேர் காய்கறி தான் இது. இது வந்து பார்க்கறதுக்கு உருண்டையான சேனைக்கிழங்கு மாதிரி இருக்குமா. இதோட மேல் தோல் ரொம்பவே கரடு முரடானதா, அங்கங்கே வந்து சின்ன சின்ன வேர்கள் அப்புறம் முடிச்சுகளோடு இருக்கும். இந்த கரடு முரடான மேல் தோலை சீவி பார்த்தோன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு இல்லைன்னா முள்ளங்கி மாதிரி நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதில் வந்து அதிக அளவில் வைட்டமின் கே அப்புறம் பாஸ்பரஸ் இருக்கிறனால எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதை உடம்பில் வந்து கால்சியம் உறிஞ்சுதலை அதிகமாக்கி ஆஸ்டியோபோரேசிஸ் அந்த ஆபத்தை குறைக்குதான். ஆஸ்டியோபோரேசிஸ் அப்படின்னா எலும்பு பலவீனம்னு அர்த்தம். இதில் உள்ள நார்ச்சத்து குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை எனர்ஜியாக்கி மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுத்து செரிமானத்தை சீராக வச்சுக்குது. இது ரொம்ப கம்மியான கிளைசமிக் இன்டெக்ஸை கொண்டது. கிளைசமிக் இன்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள் நம்மளோட உடம்பில் எவ்வளோ வேகமாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துது அதை குறிக்கிற ஒரு அளவீடு தான். சர்க்கரை நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்குக்கு பதிலாக இது வந்து ரொம்பவே நல்லது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்புறம் வந்து ஃப்ளாவனாய்டு உடம்பில் அந்த செல்களை சேதமடைகிறத தடுத்து வீக்கங்கள் அப்புறம் புற்றுநோய் அபாயத்தையுமே குறைக்குது. செலரியா கிழங்கை நல்லா கழுவி அதோட வெளிப்புற தோலை எடுத்துக்கிட்டு மசியல் சாலட்லலாம் சேர்த்துலாம் சாப்பிடலாம். இரத்த உறைதலை வந்து தடுக்கும். மருந்துகளை அதுக்கான மருந்துகளை சாப்பிட்றவங்க அப்புறம் வந்து சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் இதில் வந்து வைட்டமின் கேவும் பொட்டாசியமும் நிறையா இருக்கிறனால இதை வந்து டாக்டரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது நல்லது. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் ஜான்ஹோரே?
5: இன்றைக்கி வந்துட்டு பழமொழி தான்க்கா விளாட்றோம்.
4: சரி, நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹரேப்.
2: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
3: நம்ம இன்னைக்கு வந்துட்டு பழமொழி விளையாடுறோம். எனக்கு ஒரு பழமொழி தெரியும்க்கா.
2: ம், சரி, அப்ப நீங்களே சொல்லிருங்க.
3: யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே.
2: யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னேவா?
3: ஆமாக்கா.
2: சரி, ஓகே. இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நாங்கள் முன்னே பின்னேவை மாற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஜான் கோரே தம்பி சரியாக சொல்லுவாங்க.
3: ஓகே. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே.
2: யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, இதுதான் பழமொழி. இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த கதையை சொல்லிடுறீங்களா?
3: ம், ஓகேக்கா. அதுக்கப்புறம் இந்த ஜூஜு வந்துட்டு அந்த ரெக்கையத்தோட பார்க்கும்போது நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்கள்கிட்ட நான் இந்த ரெக்கையை வாங்கணும்னு சொல்லும்போது உன்னை நல்ல மனசுக்காக தான் நான் இந்த ரெக்கையை தரேன், இதை நீ தொடு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ பறக்கலாம். இந்த ஜூஜு பிறந்ததுலேருந்து பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படும். உன்னோடைய ஆசை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நிற பறவை அந்த இறக தொட்டோன்னு டக்குன்னு அந்த குட்டியான அந்த ஜூஜு இருக்குல்ல, அதுக்கு ரெக்கம் முளைச்சிரும். அதோட என்னது, எங்கிட்ட எனக்கு சிரமமாக இருக்குது இதை தூக்கி நடக்க, நீ வேணான்னு நினை மறைஞ்சிடும் சொல்லும்போது வேணான்னு நினைக்கும், அதோட டக்குன்னு மறைஞ்சிடும். இப்போ வேணும்னு சொல்லு, அவன் வேணும்னு சொல்லும்போது டக்குன்னு அது முளைச்சிரும். எங்கே உன் ரெண்டு ரெக்கையும் ஆட்டு அப்படின்னு சொல்லும்போது அது பறந்து எல்லாருக்கும் காட்டும். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததா, சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொண்டு போகிறதே இல்லை. இதுலேயுமே பசங்கள்லாம் சுத்தமாக வந்து கொண்டு போகிறதே இல்லை. எல்லாரையுமே சொல்லலை, ஆனால் ஒரு சில பசங்க வந்து சாப்பாடு கூட கொண்டு போகிறதே இல்லை. நம்ம ஜான் கோரை தம்பி வேமா முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் காலையில் வந்து 8:45 போயிட்டு சாயங்காலம் 4:10 வர்றோம். அது வர சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமையோ இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தண்ணி வாங்கி குடித்தாலுமே நிறைய குடிக்க மாட்டோம். நமக்கு வந்து எனர்ஜி தர்றதே சாப்பாடு தான். ஆனால் அதை எடுத்துட்டு போகவே நம்ம வந்து மாச்சப்படுறோம். நம்ம கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஸ்கூலில் இருப்போம். அப்போ நம்ம வந்து சில டைம் மார்னிங்கும் சாப்பிடாம தான் போயிருப்போம். ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்தோம்னா பல பிரச்சனைகள் வரும். அடிக்கடி வயிற்று வலி, அல்சர் ப்ராப்ளம், எப்போவுமே டயர்டாகவே இருக்கிறதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க. சாப்பாடு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 4 hours படிச்சுட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் எழுதியிருப்போம், அதனால் ரொம்பவே டயர்டாக தான் இருப்போம். அதனால் வந்துட்டு கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும். எப்படின்னா அடுத்த 4 periodக்கு கண்டிப்பாக தூக்கம் வர்றது, சோம்பேறியாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து மதியான சாப்பாடு கொண்டு போகிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸும் குழந்தைங்களாம் அதட்டியாவது சாப்பாடை வந்து கொடுத்து விடணும். நீங்கள்லாம் மறக்காமல் கொண்டு போயிடுவீங்களா?
3: கொண்டு போயிடுவீங்கக்கா.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் கேட்ட பழமொழியை இன்னொரு வாட்டியும் கேட்டுருங்க.
3: யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே.
2: இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான்ஹரே.
3: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சரி, கட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து அந்த கதையை சொல்லுங்க.
4: இந்த கதை முடிஞ்சு இதெல்லாம் என்ன மாறல் அப்படின்னா,
3: இந்த ரகசிய கோழியோட மாறல சொல்லிருங்க.
4: ஓகேக்கா. அதாவது நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கே திரும்ப நல்லது வரும்.
3: ஆமாம், நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக திரும்ப வந்து நல்லது வரும். அதான் இந்த கதையோட மாறல். சரி, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து பிடிச்சதாக இருக்கும், சிலருக்கு வந்து பிடிக்காததாக இருக்கும். அதுவும் நம்ம ஜான்ஹோலி தம்பிக்கு பிடிக்காதது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்கள் பார்ப்போம்.
4: மேக்ஸ்.
3: ஆமாம், அந்த மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்கள் பேர்? அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க?
5: சிறப்பான செய்திகளை கொடுக்கறீங்க, நல்லா தொகுத்து வழங்குறீங்க, ரொம்ப நன்றி.
3: நன்றினா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாடா?
5: தெரியலமா, திடீர்னு போட்டோ வந்துடுச்சுமா.
3: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம பழமொழிக்கு விளக்கம் சொல்லிதான் விளையாடுறோம்.
5: சரிமா,
3: உங்களுக்கான பழமொழியை இப்ப நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லுவாங்க.
5: ஜான் பரே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். உங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, கதை அழகா சொல்றீங்க. உங்க அதாவது மழலை கலந்த ஒரு இளைஞர் குரல் ரொம்ப அழகா இருக்குது.
4: Thank you நா.
5: சரி, நன்றி நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் எனக்காக ஒரு நல்ல பழமொழியை சொல்லுங்க.
3: யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே.
5: அதாவது வந்து யானை வந்து ரொம்ப பலமா வருதோ, அது வர்றதுக்கு முன்னாடி அந்த கழுத்துல மணி கட்டிடுறாங்கல்ல.
3: ஆமாண்ணா.
5: அந்த மணி வரும்போது கோயில்களதான் அந்த காலத்துல இந்த வழக்கம் இருந்தது. கோயில் யானை வரும்போது எல்லாரும் விலகி நிக்கணும்ன்றதுக்காக பெரிய மணியா கோயில்ல கட்டிடுவாங்க. அதாவது யானைகள் இப்போது வந்தா யானை சத்தம் எல்லாம் கேட்காது, மணி சத்தமும் கேட்காது. ஆதி காலத்துல வந்து யானை மேலதான் ராஜா பவனி வருவாரு, சாமி பவனி வரும். அதுக்கப்புறம் வந்து யானை மேல சில இதுங்கள்லாம் கூட எடுத்து ஆயுதங்கள்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க. அப்படி வரும்போது பெரிய யானை கடையில எதுவும் மாட்டிக்க கூடாது, சிறிய விலங்குகள் மனிதர்கள் எதுவும் மாட்டிக்க கூடாது, சுத்துல யாரும் இருக்க கூடாதுன்றதுனால, அதை துன்புறுத்த கூடாதுன்றதால மணி வாசை முன்ன வரும், யானை பின்னாடி வரும்.
3: ஓகேண்ணா, இதுக்கான பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: ஜெயிலர் 2ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
3: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு எங்க கூட பேசினதுக்கு நன்றிண்ணா.
5: சரி, நான் ஒரு பழமொழி 2-3 சொன்னேன், அதெல்லாம் லைன்ல போச்சிங்களா?
3: அந்த இடைவேளி வருமே, அதுதானண்ணா? ஹலோ. சரி, நம்ம ஆனந்த் அண்ணா வந்து கட் பண்ணிட்டாங்க, திரும்பியுமே நம்ம கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்ததான் வந்துட்டு நான் என்ன கோர்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
4: மேக்ஸ் பத்தி.
3: சரி, 12ஆம் வகுப்புல நம்ம வந்து கண்டிப்பா மேக்ஸ் படிச்சிருக்கணும். இந்த குரூப் எடுக்கணும்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல பியூர் மேத்தமெட்டிக்ஸ், தூய கணிதம், அப்புறம் பயன்பாட்டு கணிதம், அப்ளைடு மேக்ஸ்னு 2 வகை பிரிவுகள் இருக்கு. நுண்கணிதம், வகையீட்டு சமன்பாடுகள், அப்புறம் வந்து நுண்ணிலை இயற்கணிதம், நேரியல் இயற்கணிதம், மெய்யன், அப்புறம் வந்துட்டு கலப்பெண் பகுப்பாய்வு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸு, தனித்த கணிதம், அப்புறம் வந்து வரைபட கோட்பாடு, நியூமரிக்கல் மெத்தட்ஸ்னு நிறைய பாடங்கள் இருக்குது. இதை தவிர தமிழ், ஆங்கிலம், அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அலைட் சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஏஐ, பேங்கிங், ஃபைனான்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர் கம்பெனின்னு நிறைய இடத்துல வேலையுமே பார்க்கலாம். இப்போ யாருமே வந்து மேக்ஸ் எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால நம்ம வந்து இளங்கலை படித்தாலே செம்ம வேல்யூ இருக்கோம். அதாவது டீச்சிங் அந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஜான்குரே தம்பி ரொம்ப குஷியாக இருக்கீங்களோ?
4: ஏங்க்கா
3: சிரிச்சிட்டே இருக்கீங்களே, அதான் கேட்டேன்.
4: அப்படிலாம் இல்லையக்கா.
3: சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: Hello CFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
3: மறுபடியும் சொல்லிருங்க.
4: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
3: நம்ம ஜாபீர் தம்பியும் 6 மணி to 7 பேசுறதுக்காண்டி வந்துட்டாங்க. சரி, நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
4: அதாவது மாய கண்ணாடி. உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானபதி படம் தான் படிச்சிருக்காங்க.
3: சரி,
4: இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 கதை இருக்கு. அதில் 5வது கதையை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஜங்க் ஃபுட் தேசம் அப்படின்ற ஒரு கதை. இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, அடுத்ததான் நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்
4: சொல்லுங்களேன்.
3: நம்ம இன்னைக்கு வந்து பழமொழி சொல்லி அதோட விளக்கம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆனந்தன் அண்ணா வந்து விவசாயத்தை பற்றி ஒரு பழமொழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பழமொழி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கான கேள்வி. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனந்தனா ஃபஸ்ட்டு நம்ம பழமொழி கேம் விளாண்டப்போவுமே சொன்னாங்க அதே பழமொழி. இப்பயுமே நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிடுறீங்களா?
4: வாசிச்சுறேங்கக்கா. மாய கண்ணாடி. உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானப்பதிப்பு வந்து தான் பதிச்சிருக்காங்க. ஜங்க் ஃபுட் தேசம் 5வது கதை. மண்டிய தேசத்து ராஜா மண்டு ராஜா வியாபாரத்துக்காக தன்னுடைய நாட்டோட எல்லைகளை திறந்து வைத்து விட்டார். உலகத்தில் உள்ள நாடுகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் வந்து மண்டியாவில் வியாபாரம் செஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கும் லாபத்தை அவங்களோட நாட்டுக்கே கொண்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான், உலக பூராலிருந்து நிறைய முதலாளிகள் மண்டிய தேசத்துக்கு வியாபாரம் செய்ய படையெடுத்து வந்தாங்க. மண்டு ராஜா அரசவையில் உள்நாட்டு முதலாளிகளிடம் வெளிநாட்டு முதலாளிகளிடம் கலந்து ஆலோசித்து கொண்டிருந்தார். எல்லா முதலாளிகளும் தங்களுடைய கிடைக்கும் லாபம் போதவில்லை என்று, அதிகமாக லாபம் கிடைக்க மண்டியாவில் சில சட்டங்களை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு ராஜாவை சந்திக்க வந்திருந்தார்கள் வியாபாரிகள். இதெல்லாம் மந்திரிகள் ஏற்பாடுதான். ஏனெனில் மந்திரிகளே வேறு ஆட்கள் பெயர்களில் நிறைய தொழிற்சாலைகளை கம்பெனிகளையும் நடத்தி வந்தார்கள். ராஜாவுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. முதலாளிகள் வேண்டுகோளை ஏற்று பொருட்களின் விலையை ஏற்றுவதற்கு சம்மதித்தார். அதற்கு சட்டங்களில் கையெழுத்து போட போகும்போது அரண்மனைக்கு வெளியே கூச்சல் குழப்பம் கேட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: இதுக்கப்புறம் இந்த புக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம ஜாபீர் தம்பி மூலியமாக தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக ஹார்னசன். இது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் ரொம்ப பாரம்பரியமான அப்புறம் பழமையான ஒரு குழு விளையாட்டு தான். இது 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கோல்ஃப் அப்புறம் பேஸ்பால் விளையாட்டுகளை கலந்த மாதிரி இருக்கும். இந்த விளையாட்டை விளையாடுற கிரவுண்ட் பேர் வந்து ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டில் 2 டீம் விளையாடுவாங்க. ஒவ்வொரு டீம்லேயுமே பொதுவாக 16ல் இருந்து 20 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு டீம் பிளேயர் குச்சியால் ரப்பர் வட்டை ரேம்ப் மேலே இருந்து பலமாக அடிப்பாங்களாம். இந்த வட்டு வந்து காற்றுல மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து போகும். ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே 2 முறையான அடிகள் அனுமதிக்கப்படும். இன்னொரு டீம் வந்து மைதானத்தில் 100 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளிகளில் வந்து பிரிந்து நிற்பாங்க. காற்றுல ஸ்பீடாக வர்ற வட்டையை தரையில் வந்து விழுறதுக்கு முன்னாடி தங்களோட மரப்பலகையில் வந்து காற்றுல வீசியோ இல்லைன்னா கையில் பிடிச்சோ தடுத்து நிறுத்தணும். ஒரு ஃபுல் கேம் முடிய வந்து 3 to 4 மணி நேரம் ஆகும். போட்டியில் குறைந்த அபராத புள்ளிகள், அதாவது பெனால்டி பாயிண்ட்ஸ் எடுக்கிற டீம் தான் வின்னர். வட்டை அப்படின்னா சின்ன பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் இந்த கேம் ஃபுல்லாகவே விளையாடுறாங்க. சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாடுறோம்?
4: இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாடுறோம்னா, ஒரு அற்புதமான கேம். அதாவது என்ன அப்படின்னா, பழமொழி வந்து நம்ம சொல்லுவோம், அந்த பழமொழியில் இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த பழமொழிக்கான அர்த்தம், அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.
3: இப்போ உங்களுக்கான பழமொழி, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, இதுதான் பழமொழி. உங்களுக்கும் இதுக்கான விளக்கம் தெரியும்னா 709-4-3-9-9-9
4: அந்த நம்பர் மூலமா வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி எங்க கூட கால் பண்ணியோ நீங்களுமே சொல்லலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு,
3: ஆனந்தன் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நாகம்மா, வயசு 73. 10-12 வயசுல இருந்து தொழில் பண்ணினேன். எங்க அப்பாவோட தொழில் பண்ணினேன். சிங்கி விளை உடிப்பேன், திருக்க விளை உடிப்பேன், மீன் விளை உடிப்பேன், எல்லா தொழிலும் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே நானும் என் கணவரும் முறவலைக்கு போவோம். முறவலைக்கு பிடிச்சி போட்டு அட்டை புறக்கி அவிப்பான். அட்டை புறக்கி அவிச்சு போட்டு பாசி எடுக்கிறது, திருக்க தூக்குவேன், ஐஸ் தூக்குவேன், எந்த கூலி வேலைக்கும் போவேன். இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்தேன். என் மைய தலை மைய வயிற்று பிள்ளையோடு இருக்கேன். நிற மாதம் இப்போ கடப்பளவு இப்படி வாரி மேலே போட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அதில் உட்காந்து வலை பிடிக்கிறோம். வலைய பிடிச்சி சிங்கு ஒவ்வொரு சிங்கு முரடு முரடு வெறும் மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு நேரம் வலை விட்டுருந்தோம் சிங்கி வலை. நான் என் பொருது என் மையம் 3 பேரும் போனோம். போனாக்கா காற்று வலை பிடிச்சிட்டோம். ஒரு வலை நிற்கு காற்று கடலும் கிளம்பி வத்தையும் 3 டிராப்பில் இருக்குது. அதோட நான் சொன்னேன், வத்தை வலையை வெட்டி விட்டுருங்க, நம்ம வலையை வெட்டி விளையாக்க நம்ம 3 பேரும் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை வெட்டி விட்டுட்டு சாயை போயிட்டோம். அப்படியே மூடிடுச்சுப்பா. அதில் பிழைச்சது நாங்கள் அறுதி. அதோட வந்து கரையை வலை பிடிச்சி வலை தெரிச்சுக்கிட்டு கிடக்குறோம். கல்லு என் மகங்க ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துருச்சுண்டு ஒரு ஆள் ஓடியாருது. என் குழந்தை வேணாம் அவங்க, நாங்கள் இருக்காது. அவங்க ஓடி வந்து எங்களை கூப்பிட வர்றாங்க. நான் சொல்கிறேன், என்னமோ நம்ம வீட்டில் நடந்துருச்சு, இந்த பக்கீர் விழுந்த வாராங்க அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாகவும் சொல்கிறாங்க. அவங்க ஒத்தைய வளத்தில் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அதோடு வந்து என் மகளை ராமேஸ்வரம் கொண்டு போயிருந்தோம். அப்புறமா நாங்கள் தீவுலேருந்து வந்து போய் பிள்ளையத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த வலையை பிடிச்சுன்னு ஓடிட்டு என் மயனை பெற்றேன். தாக்கி தலை மயனை. அவன் உயிர் இல்லாமல் பிறந்தான். உயிர் இல்லாமே பிறந்து நஞ்சோட வச்சும் பயலுக்கு அந்த கொப்புள் கொடியில் ஊசி போட்டாங்க. கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் கிடக்கு, ஊசி மூச்சு கிடையாது, கண்ணு மட்டும் முழிச்சுக்கிட்டு கிடக்கு. அதோட டாக்டர் தூக்கிட்டு வர சொல்லவும் கொப்புள் கொடியில் ஊசி போட்டு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போவாங்க, டாக்டர் விட்டு வாசிட்டு போவா அழுதுட்டான். அந்த கற்று 3 மாதம் கற்றுனேன். அப்படி இருந்து அதை காப்பாற்றி வச்சேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நஜாபீர்.
4: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிட்டு இருந்தீங்க?
5: மாயக்கண்ணாடி. உதய சங்கர் அவங்களால ஏற்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பான் தான். அப்புறமா சொல்லிடுவாக்கா?
4: சொல்லிடுங்க.
5: சிறப்பமா அரண்மனைக்கு போகும்போது வெளியே கூச்சல் குழப்பம் கேட்டது அப்படின்ற மாதிரி ராஜா எழுந்து அரண்மனை கூப்பறிக்கு சென்றாங்க. சென்று பார்த்தா தான் கூட்டம் கூட்டமாக விவசாயிகள் அரண்மனை வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்களாம். உடனே மந்திரியிடம் அவர்கள் உள்ளே அனுப்பும்படி ஆணையிட்டாங்களாம். அவ்வளவு நேரம் பேரையும் உள்ளே அனுப்பினால தாங்காது, அன்று அவ்வளோ பேரையும் உள்ளே அனுப்பினால தாங்காது என்று நினைத்த மந்திரி ஒரு 20 பேரை மட்டும் உள்ளே அழைத்து வர சொன்னார்களாம் ஆணையிட்டார்கள். 20 விவசாயிகள் ராஜாவை பார்க்க உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ராஜா அவர்களிடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: சரி, இதை வந்து நம்ம இப்போ தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படியில் இருந்து சந்திரசேகர்.
4: நல்லா இருக்கீங்களானா?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்னா.
6: எப்படிப்பா இருக்கு இன்னைக்கு கிளைமேட்?
4: எப்பயுமே போலதானா?
6: ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட பேசுறதும். இங்க வேலூர்லயும் பயங்கரமா வெயில தான்ப்பா இருக்கு.
4: ஓகே, நான் பாப்போம் நான் எப்ப மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா?
6: ஆமாப்பா.
4: உங்களுக்கான பழமொழி தெரியுமா இல்ல சொல்லிடவானா?
6: நானே தெரியும்ப்பா, சொல்றேன்.
4: ஓகேண்ணா.
6: நெல்லு நடும் போது பாத்தீங்கன்னா நண்டு போற அளவுக்கு கேப் விடணும். வாழை நடும் போது பாத்தீங்கன்னா வண்டி போகக்கூடிய அளவுக்காவது கேப் விடணும். தென்னை மரம் நம்ம நடும் போது தேர் போகக்கூடிய அளவுக்காக நம்ம கேப் விடணும். அப்பதான் ரொம்ப நேர்த்தியா சிறப்பா அது வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கறதுதான்ப்பா இதனுடைய அர்த்தம்.
4: ஓகேண்ணா, சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் செல்லமே, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து கும்மியடி, பெண்ணை கும்மி அடி, ரொம்ப அருமையா இருக்கும்பா பாட்டினுடைய இசையும் வரிகளும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
4: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றிண்ணா.
6: ஆ, தேங்க்யூப்பா. அந்த டே உங்களுக்கும் சூப்பரா அமையட்டும். பாய்.
4: சரி, இப்ப வந்து நம்ம ஜாபீர் தம்பி அந்த புக்கை வாசிப்பாங்க.
5: உடனே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எல்லோரும் சேர்ந்து வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களா ராஜா. மாதம் மும்மாடி பெய்கிறதல்லவா, மூன்று வேளை அறுசுவை உணவு கிடைக்கிறதல்லவா என்று அப்பாவியாய் கேட்டார்கள். அதற்கு அந்த விவசாயிகள், ராஜாதி ராஜாவே, மழை பெய்து இரண்டு வருடங்களாகி விட்டது. விவசாயி பொய்த்து போயிட்டது. விவசாயம் நிலங்கள் அழிந்து விட்டது. எங்கள் கட்டடங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஏதோ கொஞ்சம் நஞ்ச விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அழிந்து விடும் போல இருக்கிறது. நாங்கள் வாழ இன்றி தவிர்க்கிறோம் என்று கண்ணீர் விட்டனர். அதை கேட்ட ராஜா மந்திரியை பார்த்து, மந்திரி தலையை குனிந்து கொண்டார். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் ராஜா மந்திரியின் மாதம் மும்மாறி போகிறதா என்று கேட்கும்போது அவர் ஆமா ராஜாவே என்று பதில் சொல்லுவார். ராஜா விவசாயிகளை வெளியில் காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். வெளிநாட்டு முதலாளிகளிடம் உங்கள் லாபம் அதிகரிக்கும் இன்னொரு புது வழி இருக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் நடந்து கொண்டிருக்க விவசாயத்தையும் நிறுத்திவிடச் சொல்கிறேன். ஆனால் உங்கள் கம்பெனியிலிருந்து விலை மலிவாக என் நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்க முடியுமா என்று கேட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அடுத்ததில் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். ஒரு குழந்தைக்கு தமிழ் நல்லா புரியுது, ஆனால் வந்து ஸ்கூலில் ஆசிரியர் சொல்லி கொடுக்குற மொழி வந்து புரியாத மொழி அப்படி இருந்தால் மற்ற எல்லா குழந்தைங்களுமே பதில் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஒரு குழந்தை மட்டும் பாடம் புரியாமல் இருப்பாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்து பாடம் புரியலை அப்படின்றதுக்காண்டி அந்த குழந்தைய வந்து குறை சொல்லாமல் அதை வந்து கற்றுக்கிற உதவி செய்யணும். அது வந்து டீச்சர்ஸோட பொறுப்பும் பேரண்ட்ஸோட பொறுப்பும் தான். குழந்தைங்களோட கல்வி இது வந்து பாடத்தை மனப்பாடம் செய்கிறது மட்டும் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்லி கொடுக்கறதும், கேள்விகள் கேட்கறதும், தங்களோட எண்ணங்களை வந்துட்டு வெளிப்படுத்துறதும், இதுக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்கணும். இந்திய அரசியலமைப்பின் 29 அப்புறம் 350 ஆர்டிக்கல் பிரிவுகளில் மொழி அப்புறம் தாய்மொழி கல்வி தொடர்பாக முக்கியமான பாதுகாப்புகளை வந்து வழங்குது. குறிப்பாக வந்து மொழி சிறுபான்மையினரோட குழந்தைங்களுக்கு தொடக்க கல்வியில் தாய்மொழி வழி கற்பிக்கிறது, அந்த வசதிகளை வழங்க வந்து மாநிலங்கள் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னுமே, அதாவது 350 ஆர்டிக்கல் அந்த கூறுது. இது எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களோட விரும்பும் எந்த மொழியில் வந்து கல்வி, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மொழியில் வந்து அவங்க கல்வி கற்றுக்கிறணும். பாடம் புரியாத குழந்தையாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து புரிகிற விதத்தில் டீச்சர்ஸுமே நடத்தி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா பழமொழி கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். அதாவது வந்து நாங்கள் பழமொழி சொல்லுவோம், அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கான பழமொழி வந்து களை எடுக்கா பயிர் கால் பயிர். இதுதான் பழமொழி, களை எடுக்கா பயிர் கால் பயிர். இதுக்கான விளக்கம் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர்.
2: சரி, அடுத்ததான் நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டோம் உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன க்வெஸ்சன் கேட்டீங்கக்கா?
2: சரி, நானே சொல்லிடுறேன். களை எடுக்கா பயிர், கால் பயிர், இதான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா
3: 7 0 9 4 4 3 9 9 9
2: அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் நீங்கள் அந்த புக்கை பற்றி சொல்லிடுறீங்களா?
3: சொல்லிடுறேங்க்கா. உடனே அந்த முதலாளிகள் ஈ என்று பல்லை கட்டியபடியே அப்படியே, ராஜா உங்களுக்கு இலவசம் கொண்டு இலவசமாக ஆண்டு முழுவதும் உணவு கொடுத்து விடுகிறோம். ஏதோ ஏழை நாடுகளுக்கு எங்களால் இயன்ற சேவை என்று சொன்னார்கள். ராஜாவுக்கு மகிழ்ச்சி. உடனே நாடெங்கும் முரசறைய சொன்னார். மறுநாளிலிருந்து அந்த நாட்டின் பாரம்பரிய உணவுகளால் இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம், கூழ், பொறிவிலங்காய், மாவிலங்காய், பயறு வகைகள், பாசிப்பயறு, தட்டம்பயறு, கொண்டைக்கடலை, பருப்பு வகைகள், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, கிழங்கு வகைகளாகி கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, செப்பக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, ஏரிலைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கம்பு, கேழ்வரகு, குதிரைவலி, திணை, வரகு, சம்பா, அரிசி வகைகள் எல்லாவற்றையும் மறைந்து போயின. 5 பைசாவுக்கு டர்க்கரும், 10 பைசாவுக்கும் கூச்சாவும், 7 பைசாவுக்கு பான்ச்வீச்சும் என்று பைசாவுக்கு காக்கா டூப்சி குளிர்பானங்களை 24 மணி நேரமும் வீட்டுக்கு வீடு வந்து கொண்டு வந்து கொடுக்கப்படும்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
4: பழமொழினா
2: இது, இதுக்கான விளக்கம்.
4: விளக்கம் அதனே பேர் வேற தெரியல எனக்கு.
2: சரிண்ணா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல,
4: மின்னுவதெல்லாம் பொண்ணுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல படிச்சு அவருக்கு கொஞ்சம் வருது.
2: சரிண்ணா, உங்களுக்காக ரொம்பவே ஈஸியா கேட்க வேணாம்.
4: மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, யாரையும் வந்து
2: நன்றி. சரி, நம்ம மீரா யூசுப் அண்ணாவுமே சூப்பரா பேசிட்டாங்க. இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
3: வாசிச்சிடுறேங்கா. வீட்டில இருந்தபடியே கூப்பிடுவதற்கு அலைபேசி இலவசமாக தரப்படும். ஆனால் அதிலிருந்து அழைக்கப்படும் ஒவ்வொரு அழைப்புக்கும் ₹1 கட்டணம் வசூலிக்கப்படும். உணவுப் பொருட்கள் பற்றிய விளம்பரங்களை பார்ப்பதற்கு வீட்டுக்குள் வீடு விலையில்லா தொலைக்காட்சி பெட்டி என்று வழங்கப்படும். ஆனால் அதில் விளம்பர தவிர வேறு எதுவும் ஒளிபரப்பக்கூடாது.
2: இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அவங்க வந்து யாரையும் நல்லவங்கன்னு நினச்சிடக்கூடாது, ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களே, அதை வந்து நான் சொல்லிடுறேன். பித்தளை, கண்ணாடி, அப்புறம் போலியான ஆபரணங்கள் கூட தங்கம் போல தான் இருக்கும், அதாவது மின்னும். ஆனால் அது வந்து மின்னுது அப்படின்றதுக்காண்டி அது தங்கம் இல்லையில, அதே மாதிரி தான் மனிதர்களும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் அன்பாகவும் பேசுறது போல வெளியில் தெரிஞ்சாலுமே அவங்களோட நல்ல எண்ணம் அவங்க வந்து கொண்டவங்களா இருப்பாங்களா அப்படின்னு அவசியம் இல்லை. அதான் இந்த பழமொழிக்கான விளக்கம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. சரி, அடுத்ததான் வந்துட்டு வீட்டில் குழந்தைகள் இருக்கிறப்ப சில கேள்விகளை வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன் மழை பெய்யுது, ஏன் இருட்டாகுது, நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்பாங்க. சில நேரங்களில் வந்து பெற்றோர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால குழந்தைங்கள் வந்து இப்படி கேள்வி கேட்டால் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல மறுபடியும் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோபமுமே படுவாங்க. ஆனால் குழந்தைங்க ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க வந்து பதிலை முழுமையாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், இல்லைனா அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம். உதாரணமாக ஒரு குழந்தை மழை ஏன் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பெற்றோர் ஒரு முறை வந்துட்டு அதுக்கான விளக்கம் சொன்னாலும் அடுத்த நாள் மழை பெய்யறப்ப அதோட அந்த பதில் மறந்துருக்கலாம், இல்லைனா அதை அவங்க சரியாக கவனிக்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். அதுக்காண்டி அவங்கள கேள்வி கேட்குறவங்கள வந்து திட்டக்கூடாது. ஏன் சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, குழந்தைங்க கேள்வி கேட்டால் சந்தோஷந்தான் படணும், அதை விட்டுட்டு குழந்தைங்கள திட்டக்கூடாது. அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலைனாலும் அவங்களுக்கு வந்து அதை புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: ஆனா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா படே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: ஜாபீர்.
3: சரி, அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்க்கா. யார் கூட இருக்கிறாங்க?
3: நம்ம ஜாபீர் தம்பி தான்க்கா.
5: இன்னைக்கு
3: பழமொழி சொல்லிடவாக்கா? களை எடுக்காத பயிர் கால் பயிர்.
5: அதுக்கு விளக்கம் சொல்லணுமா?
3: ஆமாக்கா.

0: இது வந்து பயிர்களுக்கும் பொருந்தும், நம்ம மனிதர்களுக்கும் இது பொருந்தும் சொல்லலாம். பயிர்களுக்கு வந்து நம்ம களை எடுக்காம விட்டோம்னாக்கா அது முழுசா விளைஞ்சி வீடு வந்து சேராது வெள்ளாம அப்படின்னு சொல்லுவாங்க. என்னக்கா களையே அதிகமாயிடும், களைதான் அதிகமா, களை வந்துச்சுனாக்கா பயிர்கள் வந்து விளைச்சல் வந்து குறைவாயிடும், களை வந்து அதிகமா போச்சுனாக்கா நமக்கு வெள்ளாம பாதிப்பு வரும், அதனால அப்படி சொல்லுவாங்க.
1: ஆமாக்கா,
0: நம்ம மனிதர்களுக்கும் அது பொருந்தும் சொல்ல. எப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம குழந்தைங்களை வளர்த்திட்டு வரக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்க, என்ன அவங்க நல்ல வழிக்குல போறாங்களா, அவங்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம அவங்கள பாதுகாத்து வளர்த்திட்டு வந்தோம்னா அந்த பிற்காலத்துல அவங்க வந்து ஒரு நல்ல மனிதரா உருவாகுவோட சமூகத்துல நல்ல இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சான்றா சொல்லலாங்க.
1: ஆமாக்கா, ரொம்பவே சூப்பரா கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
0: எனக்கு இன்னைக்கு வந்து தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து மணிக்குயில் இசைக்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரேன்ல,
1: கொடுத்துருங்களா? கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
0: நன்றிக்கா. நன்றி.
1: நம்ம வசந்தி அக்கா ரொம்பவே சூப்பரா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. சரி, அடுத்ததான் நீங்க வந்து புக்கை வாசிங்க.
2: வாசிறேங்கக்கா. அப்படி நிகழ்ச்சிகள் இல்லாத சமயத்தில் தொலைக்காட்சி பெட்டியில் திரைக்கூச்ச தின்றபடி இருக்கும் ராஜாவின் அகன்ற முகம் மட்டுமே தெரியும். அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டதில்லை. இப்படியான அறிவிப்புகளை வெளிநாட்டு கம்பெனிகள் செய்து பார்த்து ராஜாவை மகிழ்த்து மகிழ்ச்சி போனார். இப்போது மக்கள் மூன்று வேளை கூச்சா, டர்க்கர், பாட்விச், காக்கா, டூப்சி, கருளைக்கிழங்கு சிப்ஸ், டப்பை கிழங்கு, பிங்கர் சிப்ஸ் என்று விதவிதமான சாப்பாட்டுகள் கொண்டு வீட்டிலேயே கிடந்தனர். விளம்பரங்கள் புதிது புதிதாக வந்தனர். விளம்பரங்களில் மண்டிய தேசத்து மக்களின் மணங்க வந்த சினிமா நட்சத்திரங்களுள் விளையாட்டு வீரர்களும் நடந்தனர். அவர்கள் சாப்பிடுவதனாலே மக்களுக்கு அதை சாப்பிட்டனர், வியாபாரம் பெருகியது. ஆனால் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள் மாற்றக்கூடாது, வெளிநாட்டு உணவுப் பொருட்களால் புதிய நோய்கள் உருவாகும் என்று மன்றாடினர். ஆனால் ராஜா கேட்கவில்லை, மந்திரியும் கேட்கவில்லை. மண்டிய தேசத்து ஜங்க் ஃபுட் வியாபாரம் கொழித்து நடத்தப்பட்ட கண்ட மற்றும் வெளிநாட்டு முதலாளிகள் இங்கே கடை விரித்தனர். ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டு கொண்டு விலையை குறைத்தனர். ராஜாவுக்கு மக்கள் கொண்டாட்டம். ஆனால் நாட்டில் விவசாயம் இல்லை, ஒரு உணவுப் பொருட்கள் கூட உற்பத்தி ஆகவில்லை. நாளாக நாளாக அரசாங்கம் கஜானாவும் மக்களின் கைப்பணமும் கரைந்து சரியாக அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கம்பெனிகளில் தங்களுடைய உணவுப் பொருட்களில் விலையை ஏற்றிவிட்டனர்.
1: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து நாளைக்கான பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 8 கிலோமீட்டரில் இருந்து 26 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வர உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசி FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் K.S. உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யார் வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களோடு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந்த இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 1,80,000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 2.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க, இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்லா அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. நம்ம இந்த குஜராத் பகுதியை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்குமே இந்த குஜராத் பகுதியில சுனாமிக்கு அப்புறம் என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கு, என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சுனாமி பாதிப்புக்கு பின்னாடி தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 2004 சுனாமிக்கு அப்புறம் 1000 நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுனாமியில இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம மீனவர்களோட மறுவாழ்வு இன்னுமே இந்த சுனாமிக்கு அப்புறம் சாத்தியமாகல. ஆனாலும் குஜராத் பகுதியில சின்ன புயல் வந்தா கூட அந்த மாநிலம் ரொம்பவே கவலைக்கிடமா ஆகிறது. மீனவர்களோட வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க மாறிடுது. அப்படியும் குஜராத் மக்களோட மன உறுதி மூலமா முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்க அவங்க. இந்த இயற்கை பேரிடர்கள் அப்புறம் அதுகளெல்லாம் வர்றதை தடுக்க முடியாது. ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான மன வலிமையையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புனரமைப்புகளோட பணிகளும் அவங்களே அவங்களுடைய சொந்த உழைப்புல அவங்களே சொந்த கை காசு போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட பண்பாட்டை உணர்ந்து செயல்படுற அணுகுமுறை இது. நம்ம வந்து இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கையா இருக்கணும். நமக்கு என்ன பேரிடர்கள் வந்தாலும் அடுத்தவங்க நமக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு யோசிக்காம கண்டிப்பா இந்த உதவியை வந்து பாத்தீங்கன்னா நாமளே கூட்டா சேர்ந்து நம்மளோட ஊரு, நம்மளோட கிராமம், நம்மளோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்காக செயல்படணும், அதுவும் ஒன்றுபட்டு செயல்படணும், ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அருள்தாஸ் ஐயா, என்னுடைய பாம்பெல்லாம் பிறந்தேன். என்னுடைய வயது 53 ஐயா. இது ஒரு 20 வருஷத்துக்கு இப்போ சமயத்தில் நடந்ததுதான். அப்போ நான் கடலுக்கு போகும்போது இந்த போர்டு வலையன்னு சொல்லுவாங்க வல்லங்கள்ல. இப்போ உங்களுக்கு வல்லம் கிடைஞ்சா ஒரு 4 பேர் நாங்கள் ஒரு 5-5 வலையை கொண்டு வருவோம். 5 வலையும் நாங்கள் 5 பேருமே ஸ்டேம் பண்ணிக்கிறோம். அப்போ 5 × 25 வலை, உங்களுக்கு ஒரு 20 வலை. வல்லக்கார்களுக்கு டீசல் காசு மட்டும் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம். அதோட நாங்கள் அப்போ அந்த வாட நேரங்களில் ராமேஸ்வரத்தில் தான் தொழில் பண்ணுவோம். அப்போ சீலை பணம் அந்த ஒரு 2-3 மாசமா 2.5 மாசமா இந்த வாட நேரங்களில் கொஞ்சம் நல்லா பாடு வரும், நல்லா காசு பார்க்கலாம். அப்போ அவங்க வலையில் சில பேர் அவங்க வலை எடுத்துக்கிறோம், ஷேர் பண்ணி மொத்தமாக போட்டுக்கிறோம். அப்போ ஷேர் பண்ணாலுக்கு அவங்க தனித்தனி வலை. 2 நாட்டு மீனவருமே அந்த நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக மீன் பிடிச்சோம். ஆமாம், ஒரு காலகட்டங்கள் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரங்களில் தொழில் போனாப்புல வலைகளை மீன் பட்டுருச்சு. மீன் பட்டால் கொஞ்சம் மீன்னா பெரிய பெரிய மீன், நெய் மீன் தான் படும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வலை மீனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏ வலை வர்ற டயத்தில் மீன் நான் இந்த சைடு நின்றேன், இந்த மேவலை சைடு நின்றவன் மீனை தட்டி விட்டுட்டேன். அந்த மீன் வந்து ஒரு மீனுடைய விலை வந்து அப்போ ஒரு 10 கிலோனா 100 ரூபா போட்டால் அப்போ 1000 ரூபா பெரிய காசு. அதோட நான் ஒன்றும் யோசிக்கல, தண்ணிக்கில் உடனே பாஞ்சிட்டேன். அது எப்படி பாஞ்சாலுமே எனக்கு தெரியலை. மீனை பிடிக்கணும், மீன் தட்டின உடனே மீன் மேலேயும் விழக்கூடாது, கொஞ்சம் சைடு அருகில் விழுந்தோம்னா மீன் அந்த கவராட்டத்துக்கு அந்த நைட்டில் எந்த மீனாலும் பிடிச்சிடலாம். போய் பிடிச்சிட்டேனையா மீனை, சீலை நெய் மீன், பெரிய மீன், 10 கிலோ மீன், பெரிய வாழ்வுதாரம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கதே 4-5 தான் அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு 2 வந்திருக்கு, 3வது மீன் தட்டி விட்டாங்க. பிடிச்சனா போய் பிடிச்சிட்டேன் மீனை, பரவாயில்ல பிடிச்சிட்டேன். அந்த வள்ளத்துக்கு அந்த மீன் எடுத்துட்டு வர்றது நேரம் இப்படி வரணும், வள்ள என்ன செஞ்சுட்டு இங்கிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த மார்சா கிளம்பி இங்கிட்டு போயிட்டோட மீனா இந்த சைடு வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு வந்து வள்ள வந்து நேரம் வந்து என் மூச்சு கரெக்டா இது பண்ணி மூவ் பண்ணி வர்ற நேரத்தில் வல்ல இருந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய உயிர் கால். அது கடல் தொழில பல விஷயம் இருக்கியா. ஆமா, மீனவர்களை மாதிரி ஒரு அவதிப்படப்போ இன்னைக்கு எல்லா விவசாயி இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. மீனவனுக்கு ஒவ்வொரு நாளும் துயரம் தான். மரணம் எப்பவும் உண்டு, நிச்சயமாக எப்பவும் உண்டு. நன்றி, வணக்கம் ஐயா.
0: கடல் OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSIFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன். மீனு சொன்னா உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? வஞ்சிரம், சீலா, சங்கரான்னு கடலை வெளுத்து வாங்குற அழகான மீன்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட மீன் கிடையாது. என்ன மீனு சொல்றேன் கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம ஊர் மீனவர்கள் இத வந்து தேர மீன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கல்லுழுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த பெயரை கேட்டதோட என்னடா இது இவ்வளவு வித்தியாசமா இருக்குதுன்னு தோணுதா? இதோட ரூட்டே தனிதாங்க. இந்த மீன் ஃபர்ஸ்ட் பார்த்தா என்னடா இது தவளை மாதிரி அகலமான வாயோட, அதுவும் கரடு முரடான தோளோட இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். ஆனா அழகே இல்லைன்னு நாம நினைக்கலாம். ஆனா கடலுக்கு அடியில இருக்கிற வரைக்கும் அசையாம அமைதியா காத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, ஒரே வாயில தூக்கிடும். எதை? இறையத்தான். மாஸ்டர் பிளான் எல்லாம் போடாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அந்த கேமோஃப்ளாக், அதாவது நிறம் மாறுற மீன், அதுவும் தவளை மீன் அப்படின்னு சொன்னோம் தெரியுமா, அந்த மீனோட வகையை சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போடுமா? எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மீன் சத்தம் போட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? ஆனா இந்த தேர மீன் என்ன செய்யும் அப்படின்னா, தேர கத்தும்ல நம்ம வீட்டுல, அதாவது தவளைகள்லாம் கத்தும்ல, அந்த மாதிரி சவுண்ட் போடுமா. எதுக்கு அப்படின்னா, அந்த பெண் மீன்களை கூப்பிடுறதுக்காண்டி. தன்னோட வயத்துல இருக்கிற நீச்சல் பைய வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஹாரன் எழுப்பும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். கடலுக்கடியில இது பெரிய ஒரு இசைக்கருவி மீன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மீனோட சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டாச்சு. அடுத்ததா அருமையான பாடல்களுமே நமக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும்

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பகுதியில என்ன கேட்க போறோம் அப்படின்னா, கணவாய்களை தரம் பிரிச்சு வெளிநாடுகளுக்கு எப்படி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு, இதோட பேக்கிங் எல்லாம் எப்படி நடக்குது, அத பத்தின விஷயங்களை நம்ம கேட்க போறோம். ஃபர்ஸ்ட், கணவாய்களை தரம் பிரிச்சு அதோட தலை தோல் தேவையில்லாத உற்பகுதிகளை எல்லாத்தையும் எப்படி எல்லாம் நீக்கி சுத்தம் பண்றாங்க அப்படின்றத பத்தின விஷயங்களை தெளிவா பாக்கலாம். மைப்பை தனியா பிரிச்சு எடுத்து
2: அடைப்பானுக்குள்ள போட்டு உள்ளூர் விற்பனைக்கு தரமா தெர்மாகோல் ஷீட்ல போட்டு என்ன செய்வாங்க, ஐஸ் போட்டு கொடுப்பாங்க. டிப்பா இதே வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு வெளி நாடுகள் இல்லைன்னா வெளி ஊர்களுக்கு போகுது அப்படின்னா அது என்ன செய்வாங்க, ஒரு காட்டன் பெட்டியில அடுக்கி 18 டிகிரி செல்சியஸ் குளிரூட்டப்பட்ட கணவாய்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அழகா அடுக்கி அதுக்குன்னு தேவையா பேக்கிங் பண்ணுவாங்க. இப்படிதான் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி தான் கணவாய்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா பாடல்களுமே தொடர்ந்து வருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: புது நந்தவனமே
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சோகமே
1: கடவீதி கலகலக்கும்
2: ஏ அக்கா மக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க
3: யாரோட அக்கா மகடாய்
1: அண்ணனோட அக்கா மக அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்ட் பல பல பழக்கம்
1: அண்ணனோட அது பறந்து வந்தா
0: பின்னி முடிச்ச அவர் ரத்த சடையோ நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் கேட்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம கடற்கரைக்கு போகும்போது வித்தியாசமான சங்குகளை பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த சங்கு ரொம்பவே தனித்துவமானது. இதோட பேர் என்ன தெரியுமா? விநாயகர் சங்கு. இதுக்கு விநாயகர் சங்குன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? கடலுக்கடியில வாழ்ற ஒரு சின்ன உயிரினம், இது பாதுகாக்கிறதுக்கு உருவெடுக்கிற வீடுதான் இந்த சங்கு. இது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே இயற்கையோட ஒரு பெரிய விந்தை தான். பாரம்பரிய நம்பிக்கைப்படி விநாயகர் வடிவில் இருக்கிற இந்த சங்க வீட்டிலயோ இல்லது பூஜை அறைகள்லயோ கோயில்கள்லயோ வச்சா நேர்மறை ஆற்றல் பெருகும்னு நம்புவாங்க. சாதாரணமா சங்குகளை விட இந்த வகை வடிவம் உள்ள சங்குகள் வந்து கடல்ல கிடைக்கிறது கொஞ்சம் அரிதுதான். இது ஏன் விநாயகர் சங்கு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த சங்க நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா, இதோட முகத்துல இதோட தலைப்பகுதி, அதோட அகலமான அந்த வயிற்று பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் மாதிரியே இருக்கிறதுனால, தும்பி கைகள்லாம் இருக்கிற மாதிரியான ஷேப் இருக்கிறதுனால இந்த சங்குக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க மீனவர்கள். இது ஒரு அரிதான சங்கு. இது கடற்கரையிலேயே கிடைக்கிறது ரொம்ப அரிதுதான். ஆனா இந்த வகை சங்கு மீனவர்களோட வலைகள்ல பிடிபட்டா, அதுவும் உயிரோட பிடிபட்டா கடல்லையே விட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி வகையான சங்குகள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. உயிரோட இருந்துச்சுன்னா கடலுக்கு அடியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததா நல்ல பாடல்களுமே நமக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். நான் வந்து இப்போ வந்து மெர்லின் பேச போகிறேன். நான் என் ஊர் வந்து பாம்பன். என்னையோட கூட பிறந்தவ வந்து 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 2 தங்கச்சி. நான் எனக்கு வந்து போலியாட்டோ இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. 2 வயசு வரைச்சா வரைச்சிருச்சான். அப்புறம் எல்லாருமே மன உளைச்சலில் தான் இருந்தோம் வீட்டில், அம்மா அப்பா. ஏன்னா மற்ற பிள்ளைகளை பார்க்கச்சல என்னையை பார்க்கச்சல ஒரு மாதிரியாகவும், மற்ற பிள்ளைகளை பார்க்கச்சல ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்புறமும் நம்ம ஒரு பாரமாக இருக்கும், நம்ம பிள்ளை ஒரு பாரமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து வெளியூலம் போகாத அளவுக்கு ஒரு 8th வரை வெளியே படித்தேன். அப்புறம் வந்து எனக்கு போக மனசு கஷ்டம். ஏன்னா வெளியே போகிற பிள்ளைகளை பார்த்து எனக்கு கஷ்டப்பட்டு நான் போக கிடையாது, நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமும் வீட்டுக்குள்ளவளை மட்டும் பார்க்கச்சால எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. என் லைஃப் நல்லா கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது எல்லோரும் வெளியே போகவும் எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஒரு ஆள் வீட்டில் இருக்கேமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கடையில் இடையில ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போச்சால அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு ஏதாட்டும் வேலை எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு நான் படித்து படிக்கலை, அதனால் நான் பார்க்கல அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் போறீங்களான்னு கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவங்க எங்கே கொடுக்குறாங்கன்னு, ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தூரத்தில் இருக்க அந்த ட்ரைனிங் இங்கே போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒரு நாள் கூட ஒரு ஆளாக போனது கிடையாது அந்த இடத்துக்கு. அதோட என்ன செஞ்சு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் நடக்கிற ஆள் என்ன செஞ்ச ஆல்ரெடி நான் நினச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் வந்து கேட்டாங்க, இப்படி பிள்ளைகளை வச்சு நாங்கள் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நாங்கள் எப்படி வரோம் அப்படின்னு கேட்கச்சால அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் அந்த ஆட்டோவில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே வந்தால் மற்ற பிள்ளைகளை என்னையை பார்க்குறத விட மற்ற பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த 20 பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் நல்லா செட் ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ எங்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள் பெற்றோர்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, எங்களையே நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கோம், நாங்கள் அடுத்தவங்கிட்ட நிற்கிற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு ட்ரஸ்டில் நல்லாயிருக்கு. வணக்கம்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில திட்டங்களோட குறுகிய காலன் கடன் திட்டத்தை பத்தின தகவல்களை பத்தி நம்ம கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த கடன் திட்டத்துல எவ்வளவு கடன் கிடைக்கும், வட்டி எவ்வளவு கிடைக்கும், அதை பத்தின சில தகவல்களை உங்க கூட பகிர்ந்துக்கிற போறேன். இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி கிடைக்குது. திரும்பி செலுத்த வேண்டிய காலம் என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள தர்றாங்க நமக்கு. இந்த திட்டத்தோட சாதாரண வட்டி விகிதம் 7% தான். இதுல இருக்கிற ரொம்ப பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின கடனை தவணை மாறாம கரெக்டா சீக்கிரமா திருப்பி செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சிறப்பு சலுகையா வட்டி மானியம் கொடுக்கறாங்க. வட்டி விகிதம் எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா 4% குறைச்சிடுறாங்க. அதாவது கடனை ஒழுங்கா கட்டணும் அப்படின்னா வட்டி வெறும் 4% தான். நாம ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கணும் அப்படின்னா 1 ரூபாய் கூட செயலாக கட்டணும் கிடையவே கிடையாது. 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரை வாங்கணும் அப்படின்னா வெறும் 200 ரூபாய் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா GST கட்டணம். 1,50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கணும் அப்படின்னா 1 லட்சத்துக்கான 250 ரூபாய் தான் GST-ஆ நம்ம கொடுக்க வேண்டியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு பகுதி தான் நமக்கு கட்டணமா வசூலிக்கிறாங்க, ரொம்ப கம்மி தான் மக்களே. இப்படி கம்மியா தர்ற அரசு கடன் திட்டத்துல நம்ம பங்கு பெறலாம், பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கிறது நெய்தல் கைமணம் பகுதி. இந்த நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா கனவா பச்சி. அட, கனவா கட்லட் கேள்விப்பட்டாச்சு, கனவா சுக்கா கேள்விப்பட்டாச்சு, இது என்ன கனவா பச்சி? கனவா பச்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இப்ப நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு 1/2 கிலோ கனவா எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தக்கன கனவா எடுத்துக்கலாம். இந்த கனவாய நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நடுவுல நல்லா கீறி தலையோட அப்படியே வச்சுக்கணும். இந்த கனவாய தலைய பிடுங்க கூடாது. ஏன் அப்படின்னா, பஜ்ஜி போடும் போது இந்த தலையோட தான் நம்ம போட்டோம் அப்படின்னா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒண்ணு, குழந்தைங்களுக்கு இந்த கனவாய் தலை உள்ள இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம எப்படி பஜ்ஜி போட போறோம் அப்படின்றத பத்தினா செய்முறை விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கனவாய சுத்தம் பண்ணும் போது ரெண்டா கீறி அதுக்குள்ள இருக்கிற இந்த குடல் மைய எல்லாத்தையும் எடுத்துட்டு, கூந்தல் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கூந்தல் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு வெட்டி அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு அதை அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கமும் வாட்டி எடுத்துக்கங்க. இப்ப ரெண்டு பக்கமும் வாட்டி எடுத்து அந்த கனவாய எடுத்து தனியா வச்சுக்கலாம். இது கூட இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு கூட ரெண்டு பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தக்கன கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒன்று பெருஞ்சீரகம், கொஞ்சமா மிளகு, இது மட்டும் இருந்தா போதும் மக்களே. இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் பவுடர், கொஞ்சம் கடலை மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சுக்கோங்க. பிரெட்டை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டை இல்லைனா ஒரு ரெண்டு முட்டையை நல்லா அடிச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். நம்ம தோசைக்கல்ல போட்டு வச்ச இந்த கனவாய என்ன செய்யணும், அகலமா நம்ம கைய அகலத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டை உருட்டி, அதுவும் பாத்தீங்கன்னா மசாலா ஊட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலால ஒரு கையில உருட்டி என்ன செய்யணும், உள்ள வச்சு நல்லா இந்த கனவாய மடிச்சு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிரெட் தூள்ல நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் முட்டையில டிப் பண்ணி எடுத்துட்டு, மறுபடியும் பிரெட் தூள்ல டிப் பண்ணி எடுத்துட்டு, இப்ப நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இந்த கனவாயோட கூந்தலோட அப்படியே பொறிச்சு வரும்போது கிறிஸ்பியா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த கனவாய நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா வேக வச்சுதான் வச்சிருக்கோம். இப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மசாலாவோட சேர்த்து தனியா வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 10 கனவாய் என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம கீறி அதையுமே என்ன செய்யணும் அப்படின்னா மசாலாவை உள்ள வச்சு பிரெட் தூள்ல டிப் பண்ணி முட்டையிலையும் டிப் பண்ணி என்ன செய்யணும், எண்ணெய்கள போட்டு பொறிச்சு வச்சுக்கலாம். இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவாய அப்படியே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா என்ன செய்வோம், உள்ள இருக்கிற குடல் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்ப அதை நறுக்கி சுத்தம் பண்ணினாலும் நம்ம அப்படியே சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான டிஷ் செஞ்சு நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். சரி மக்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீடுகள்ல செஞ்சு குழந்தைங்களுக்கு சரி மத்தவங்களுக்கும் சரி கொடுக்கலாம். புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம குழந்தைங்களும் புதுசா அம்மா ஏதோ செஞ்சு தர்றாங்க அப்படின்னு ஆர்வத்தோட சாப்பிடவும் செய்வாங்க, ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசிய போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. புவி ஈர்ப்பு விசை எல்லாருக்குமே வந்து நம்ம சின்ன வயசுல பாடங்கள்ல படிச்சிருக்கோம், எல்லாருக்குமே குறிப்பா தெரியும். இந்த புவி ஈர்ப்பு விசைய யாராச்சும் தொட்டு உணர்ந்திருக்கிறோமா? சரி, காத்த எடை போட முடியுமான்னு யோசிச்சிருக்கிறோமா? நம்ம பூமி முழுக்க இருக்கிற அந்த காத்தோட மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போறோம் இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. 5,200,000 டன், அதாவது பாத்தீங்கன்னா மொத்த காத்தோட எடை இவ்வளவுதான் இருக்குதாம். இதுல 2.5 கோடி யானைகளோட எடைக்கு சமமா இருக்குதாம். 4.5 மீட்டர் தடிமன் உள்ள ஒரு கான்கிரீட் கூரை நம்ம பூமியோட மேல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கவசமா நம்ம வளிமண்டலத்துல நம்மளை பாதுகாக்குது இந்த புவி ஈர்ப்பு விசை. வளிமண்டலம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பூமி சுட சுட அடுப்புல வச்ச பிரஷர் குக்கர் மாதிரி சூடாயிட்டே போயிரும். அப்புறம் 50 டிகிரி செல்சியஸ்ல பனிக்கட்டி உருண்டையா உறைஞ்ச மாதிரி போயிரும். இதை தடுக்கிறதுக்காண்டி தான் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையும் ஓசோன், கொஞ்சம் நீராவி, இதுகளோட சேர்த்து சரியான அளவுல கலந்து நம்ம வளிமண்டலத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இதுல சின்ன பிழை வந்தாலும் நாம வாழ்றதே ஒரு கேள்விக்குறியா போயிரும். அதனாலதான் நம்ம வளிமண்டலத்தை வள்ளல்னு சொல்றோம். பூமிக்கு தேவையான வாரி கொடுக்குது, அதுக்கு தேவையானத பூமி கிட்ட இருந்து எடுத்துக்குது. அதே மாதிரி கடலோட அலைகள், இயற்பியல், அதுல இருக்கிற உப்பு, வேதியியல், அல்லது அதுக்குள்ள வாழ்ற பாசிகள், இது எல்லாமே ஜேம்ஸ் லவ்லாகன்ற விஞ்ஞானி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பறவையோட சிறகு உயிருள்ள பொருட்கள் இல்லதான், ஆனா பறவை பறக்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் பூமிக்கு வளிமண்டலமும் முக்கியம். நம்ம பூமியே ஒரு தனித்த உயிரினம் தான் சொல்லி ஹெயா அப்படின்னு பேர் வச்சாரு. ஹெயானா கிரேக்க புராணத்துல வர்ற புவி தேவதை. அதாவது மக்களே, நம்ம பூமியும் வளிமண்டலமும் ஏதோ ஒரு சும்மா காத்தும் கல்லும் இல்ல, அது நம்மள மாதிரி ஒரு உயிர் வாழும் ஒரு பிரம்மாண்ட அமைப்பு தான். இந்த அமைப்பை பாதுகாக்கிறது நம்ம பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களோட கடமை. ஏன் அப்படின்னா, புவி தேவதைய நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஜேம்ஸ் லவ்லாகன். இவர் சொல்ற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, பூமி எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட நம்ம இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. முதலாவதா நம்ம போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த குஜராத் மாநிலத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுக்கிட்டே வந்தோம். இதே விஷயத்தோட தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கும் நம்ம குஜராத் மாநிலத்தோட தன்னம்பிக்கையை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா தவள மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த கல் மீன், அந்த மீனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையுமே நம்ம கேட்டோம். குறிப்பா தொழில் முறைகள்ல இந்த கணவாய எப்படி எல்லாம் பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யறாங்க, உள் மாநிலங்களுக்கும் எப்படி எல்லாம் வந்து அதை ப்ராப்பரா என்னென்னலாம் பண்றாங்க ப்ராசஸிங் அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடல்ல கிடைக்கக்கூடிய சங்குலையே ஒரு அரிய வகை சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சங்கு, இந்த விநாயகர் சங்க பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிகள்ல நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலையும் குறிப்பா அந்த திட்டங்கள் பகுதிகளில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். குறிப்பா மீனவ பெண்களுக்கோ மீனவ ஆண்களுக்கோ கடன் திட்டங்கள் எப்படி வழங்குறாங்க, அந்த கடன்ல வட்டிகள் மானியங்கள் எந்த மாதிரி முறைகள்ல கொடுக்கறாங்க அப்படின்றத வரிசையா பார்த்தோம். அந்த திட்டங்களோட தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு நம்ம கடன் திட்டங்கள்ல எவ்வளவு வட்டி விகிதம் கொடுக்கறாங்க, அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம அடைச்சா அதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம தெளிவாகவும் கேட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம கணவாய் பச்சி எப்படி போடுறது, அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வித்தியாசமான சமையல் முறையா இருந்தாலும் கேக்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. காலநிலை மாற்றத்துல இந்த புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசையை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி சொன்னோம். ஜேம்ஸ் லவ்லாகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளரா என்ன விஷயங்களை நமக்கும் சரி நம்ம பூமிக்கும் என்ன விஷயங்களை நமக்கு வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நம்ம மீனவர்களை பத்தின விஷயங்களோ மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களோ எல்லாத்தையுமே நம்ம இந்த பகுதியில தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த விஷயங்களை நம்ம கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், யோசிச்சோம், புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான விஷயங்களோடு இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. கடலை நேசிப்போம், கடலை காதலிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்ப வந்து டெய்லரிங் வேலை பார்க்கறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்கறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயராஜ், எனக்கு வயசு 62. நான் பிறந்தது எல்லாமே தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி புயல் அடிக்கும் போது எனக்கு 4 வயசு. அப்போ ஓடி ஆடி சும்மா அப்படி கடற்கரையில் ஓடி போயிருந்தேன். எங்கள் வீடு எல்லாமே கடற்கரை பக்கத்தில் தான், ஆனால் வந்து டவுன் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு சமயத்தில் தான் எங்கள் அப்பா கடலுக்கு போயிட்டு, எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி லேசாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸோட லேசாக மழை பெஞ்சிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த மழை அதிகரிச்சிருச்சு. அதிகரிச்சா காலையில் யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கடற்கரை ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி அதிகமான அலைகளோடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4-5 குடும்பம் மட்டும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு மொத்தமாக இருந்துக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு வச்சுக்கிருந்தோம். அப்போ வந்து தரைவழியெலாம் கிடையாது, பத்தையில் போனோம். ஒரே ஒரு ஒத்தடிப்பா அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும், எங்கள் அண்ணன் வந்து மண்டபத்தில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, செலஸ்டின்னு பேர். அவங்க மண்டபத்துலேருந்து வர முடியாமல் அவங்க இடையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனிமையில் இருந்துட்டோம், எங்கள் அண்ணன்லாம் மடத்தில் இருந்துட்டார், நாங்கள் மட்டும்தான் வீட்டில். அப்படி இருக்கும்போது கடைசியில் எங்கள் அண்ணன் நடந்தே தனுஷ்கோடி வந்து ஒவ்வொருத்தராக தோளில் தூக்கி தூக்கி கொண்டு வந்து அங்கே இது வரையும் புது ரோடு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் போய் ஒவ்வொருத்தராக காப்பாது. எல்லாமே தண்ணி தான், தண்ணியில் நடந்தே தூக்கிட்டு வந்தார், தோல்லையே தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து புது ரோடு வரையும் தண்ணி தான் இருந்துச்சு, அது வந்து விட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் நேவிக்காரங்க வந்து எங்களை எல்லோரும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் கேம்பில் வச்சு போட்டாங்க, கேம்பில் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் யார் எங்கெங்கே போக விரும்புகிறீங்களோ அங்கங்கே போய்க்கிறீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் பழையபடியும் நாங்கள் தீவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாமனுக்கு நம்ம பாலத்திரிக்கிட்ட வந்து தங்கணும். தங்கினோடனே எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், அவர் மண்டபம் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் ஒரு 18 குடும்பம் இருந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பாலத்தடியில் கோயில் இருக்கிற முருகன் கோயில், அங்கே சத்தம் இருக்கும். 11:30 மணிக்கு மணி அடிப்பாங்க, நாங்கள் எப்படா மணி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் மணி அடித்தோன்னு ஓடுவோம், தட்டை தூக்கிட்டு போய் கொஞ்சோன்னு கஞ்சி ஊற்றுவாங்க, அதை குடிச்சு தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பாம்பனில் மூடை தூக்கி அந்தோணி அரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, பல காலத்தாள் மூடை தூக்கி இப்படி தான் சாப்பிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மடத்தில் இருந்து வந்து யாராவது படிக்க வர்றதுனா வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எங்கள் 3 அண்ணன் அக்கா எங்களை வந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க மடத்துக்கு. மடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களாவே பாதுகாத்து வச்சுக்கிட்டு எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னு நாங்கள்லாம் படிக்கணும்னு விட்டோம். எங்கள் அக்கா வந்து 8th வரைந்தான் அங்கே இருந்துட்டு இப்படி படித்து தான் கடைசியில் இந்த தையத்தொழில பழகினேன். இதுவரையும் ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு தையத்தொழில் தான் இருக்கேன். நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி.
0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ச. சத்யபானு எழுதின பகிரப்படாத மதிய உணவு. கதை சொல்றதுக்காக வந்தாச்சு சுல்தானா. இன்னைக்கு ரட்சகன் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு இருக்கிற சொத்து பத்துக்கெல்லாம் அளவே இல்ல. தான் உழைச்சு சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற நல்ல நோக்கத்தோட நிறைய நலத்திட்டங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ரட்சகன் பிறக்கும் போதே வசதியோட பிறக்கல. ஏகப்பட்ட கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் அன்றாட தேவைகளை கூட சரியா பண்ணிக்க முடியாம எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு இப்ப வந்திருக்காரு. இன்னைக்கு அவரு பேரை சொல்லி நிறைய குழந்தைங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு ரட்சகன் பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான் காரணம். மிகப்பெரிய தொழிலதிபரான ரட்சகன் சில வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன பையனா இருந்தப்போ ஒரு ஸ்கூல்ல மதியான சாப்பாடு கூட சரியா கொண்டு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த ரட்சகனை பத்தி தான் இன்னைக்கான கதையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரட்சகனோட கதைய நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பகிரப்படாத மதிய உணவு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்துல மதிய உணவு இடைவேளையும் விடப்பட்டுச்சு. எல்லா மாணவர்களும் சந்தோஷமா அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்தடிக்கும் திண்ணிக்கும் ஓடுனாங்க. ஆனா ரட்சகன் மட்டும் மெதுவா தன்னோட பைய எடுத்துக்கிட்டு கிளாஸோட மூளைக்கு போனான். அவனோட பையில ஒரு பழைய துருப்பிடிச்ச சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. அதை திறந்தா உள்ள எதுவுமே இருக்காதுன்னு அவனுக்கும் நல்லா தெரியும். கடந்த 3 நாளா ரட்சகனோட வீட்டுல அடுப்பு எரியவே இல்லை. கூலி வேலைக்கு போற அவனோட அம்மாக்கு காய்ச்சல் வந்ததால வேலைக்கு அவங்களால போக முடியல. தயங்கி தயங்கி பசியோட ரட்சகன் கிளாஸ் ரூம்லயே உட்கார்ந்துட்டான். மத்த பசங்க சாப்பிடுற சத்தம் ரட்சகனுக்கு நல்லா கேட்டுச்சு. ஆனா பசி அவனோட வயித்த கிள்ளி எடுத்துருச்சு. தன்னோட பசிய மறைக்கிறதுக்காக ரட்சகன் ஒண்ணு பண்ணான். காலி டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பூனை வச்சு இதையோ சாப்பிடுறது மாதிரி காமிச்சுக்கிட்டான். தூரத்துல இருந்து யார் பார்த்தாலும் ரட்சகன் சாப்பிட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்ட வந்து பார்த்தாதான் அவனோட பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லைன்ற விஷயமும் தெரியும். வறுமைய காட்டிலும் ரட்சகனுக்கு சுயமரியாதை பெருசா இருந்துச்சு. தான் சாப்பாடு எடுத்துட்டு வராத விஷயம் வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு ரட்சகன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணான். டிஃபன் பாக்ஸ மறைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், டப்பால சாப்பாடு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதா இருக்கட்டும், மத்தவங்க பாக்கும்போது தான் வயிறார சாப்பிடுறது போல காட்டுறதா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு இருந்தான். ஆனா ரொம்ப நாளைக்கு ரட்சகனால அப்படி பண்ண முடியல. என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: ஆலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. ஏய், நீ என்ன சாப்பாடு? நான் இன்னைக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும். நீ என்ன சாப்பாடு? இன்னைக்கு நான் பிரியாணி. ஆமா, கீதா என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கா? கீதா, உன் பாக்ஸ காட்டு. நான் காட்ட மாட்டேனே, நானே சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு நான் ரசமும் மீன் பொரியலும் கொண்டு வந்திருக்கேன். அது சரி, சாப்பிடு சாப்பிடு. பாக்கியராஜ், நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? நான் இன்னைக்கு லெமன் ரைஸும் சோயாபீன்ஸ் பொரியலும். ஆமா, இந்த ரட்சகன் மட்டும் கிளாஸ் ரூம்லயே போய் சாப்பிடுறானே, வகு வகையா சாப்பாடு கொண்டு வருவானோ? யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறானோ? அப்படிலாம் இல்ல, அவன் சாப்பாடே கொண்டு வர மாட்டான். உனக்கு விஷயமே தெரியாதா? சாப்பாடு கொண்டு வர மாட்டானா? என்ன சொல்ற? அவன் பண்றதெல்லாம் பார்த்தா சாப்பாடு வகை வகையா கொண்டு வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் சும்மா பிம்பிலிக்கு பில்லாப்பி, வெறும் டப்பால சாப்பாடு இருக்கிற மாதிரி காமிச்சுப்பான். அப்படியா? எங்க போய் அவனோட டிஃபன் பாக்ஸ் திறந்து பாப்போம் அப்படின்னு அந்த கூட்டத்துல சாப்பிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு ரட்சகனோட டிஃபன் பாக்ஸ திறந்து பாக்கணும்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ரட்சகன் கிட்டயும் போயிட்டா. அவ போறத பார்த்து இன்னும் 4-5 பசங்க அவ பின்னாடியே வந்துட்டாங்க. ரட்சகனுக்கு பயமா போச்சு. எங்க அந்த பொண்ணு தேவையில்லாத பிரச்சனை தங்கிட்ட பண்ண போறாளோன்னு நினைச்சு அவன் மனசொடைஞ்சு போயிட்டான். கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பு உள்ளங்கள், கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. பகிரப்படாத மதிய உணவு சிறுகதைக்காக நான் சுல்தானா. ரட்சகன், உன்னோட டிஃபன் பாக்ஸ்ல இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு எங்களுக்கு காட்டு. ஏன் மறைச்சு மறைச்சு சாப்பிடுற?
3: இல்ல சாப்பாடு நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், வெறும் பாக்ஸ் தான் இருக்கு.
2: அதான் நாளைக்கு காட்டவா? இல்லையே, உன்னை பார்த்தா சாப்பிடாத மாதிரி தெரியுது. எங்களுக்காக நீ போய் தானே சொல்ற சாப்பாடு இன்னைக்கு நீ கொண்டு வரல? இல்ல
3: இல்ல, நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தேன், ஆனா சாப்பிட்டுட்டேன்.
2: எங்க உன் பாக்ஸ திறந்து காட்டு.
3: இல்ல இல்ல சங்கீதா, சாப்பாடு டப்பாவை நான் வாஷ் பண்ணல, அதனால திறந்தா நல்லா இருக்காது.
2: பரவாயில்ல, நீ திறந்து காட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ரட்சகனுக்கு சரியான பயமா இருந்துச்சு. எவ்வளவோ அவனும் முயற்சி பண்ணி பார்த்தான், ஆனா அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. ரட்சகனோட பேக விடாப்பிடியா அப்பி அவனோட பேக திறந்து டிஃபன் பாக்ஸையும் வெளியில எடுத்துட்டான். ஒரு நிமிஷம் மட்டும் லேட் ஆகி இருந்துச்சு. அந்த பாக்ஸ அவ திறந்து பார்த்து அதுல ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா மாதவன்ற ஒரு சார் அந்த பக்கமா வந்தாரு. ரொம்ப நாளாவே அவரு ரட்சகனை கவனிச்சிட்டு இருந்தாரு. பசங்க அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும் போது சாருக்கு சரியான கோபம் வந்துச்சு. ரட்சகனோட காஞ்ச உதடுகளும் வாடி போன முகமும் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வறுமைய வெட்ட வெளிச்சமா காமிச்சுச்சு. பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பையன் அவ்வளவு தூரம் வேணா வேணான்னு சொல்றான்ல, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒண்ணு பண்ண கூடாதுன்னு தெரியாது? முதல்ல பேக் அவங்க கிட்ட கொடு, லஞ்ச் பாக்ஸ் கீழே வை. உங்களெல்லாம் HM கிட்ட கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரி வருவீங்க போலயே. என்ன கூட்டிட்டு போணுமா?
3: சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சார்.
2: முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு.
3: சாரி சாரி ரட்சகன், இனிமே இப்படி பண்ண மாட்டோம்.
2: முதல்ல இங்க இருந்து போங்க எல்லாரும் அப்படின்னு சார் சொல்லவும் பசங்க எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க.
3: ரட்சகனோட பாக்ஸ மாதவன் சார் திறந்து பார்த்தப்பதான் அதுல ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் அவருக்கும் தெரிய வந்துச்சு.
2: அவர் அதுக்கப்புறம் ரட்சகன் கிட்ட எதுவும் கேட்டுக்கல.
3: தம்பி, இன்னைக்கு எங்க வீட்டுல விசேஷம், நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என்னால தனியா சாப்பிட முடியாது, நீ எனக்கு உதவி பண்றியா?
2: என் கூட வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டீனா போதும்.
3: சார் இருக்கட்டும் சார், அம்மாக்கு யாருக்கிட்டயும் வாங்கி சாப்பிட்டா பிடிக்காது. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு தான் சமைக்காம இருக்காங்க. வறுமையிலயும் உழைச்சு சாப்பிடணுன்றதுதான் அம்மாவோட ஆசை.
2: என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பசியெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போய் எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துப்பேன். வகை வகையான சாப்பாடெல்லாம் எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன்.
3: சரி, நீ கொடு உங்க அம்மாக்கு, ஆனா நீ நல்ல நிலைமைக்கு போனா உடம்புல முதல்ல தெம்பு வேணா?
2: கூட பிறக்காத ஒரு அண்ணனா கேக்குறேன், ஒரு வாய் சாப்பிடு, முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் சார் ரட்சகனை கூட்டிட்டு சாப்பிடுற இடத்துக்கும் போனாரு.
3: அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா
2: சொல்ற? நீர்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியப்படுத்த விரும்புறேன், இது ஒரு கற்பனை கதை. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இனிமையான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். ரட்சதனை கூட்டிட்டு போய் மாதவன் சார் வயிறார சாப்பாடு கொடுத்தாரு. ரட்சதா, வருமேன்றது ஒரு தற்காலிகமான மேகம் மாதிரி. அந்த மேகமூட்டம் உன்னை மறைக்க முயற்சி பண்ணலாம், ஆனா உன்னை மொத்தமா அழிச்சிட முடியாது. கல்வி மட்டும்தான் இந்த வறுமைய உனக்கு உடைக்கிற ஒரே ஆயுதம். நான் வெறும் பேச்சா மட்டும் இதை சொல்லல, மனசார சொல்றேன். அதே சமயம் சாப்பாடு கொடுக்கறதோட உன்னை இதோட நான் விட்டுட்டு போக போறதே இல்ல. உங்க அம்மாக்கு என்னால முடிஞ்ச மருத்துவ உதவியும் பண்ண போறேன், உன் படிப்புக்கு தேவையான உதவியும் பண்ண போறேன். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல சார். வாழ்க்கையில நான் இது வரைக்கும் வசதின்ற ஒன்னு அனுபவிச்சதே இல்ல. ஏழ்மையில மட்டுமே நான் இருந்திருக்கேன். இந்த நொடி வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கேன். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு. என் வாழ்க்கையில நான் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவேன் சார். நல்லா படிச்சு முன்னேறி ஒரு உயர்ந்த நிலையை அடைவேன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப நீங்க சொல்லலாம், என்கிட்ட படிச்ச பையன்தான் ரட்சகன், அவன் இப்ப நல்ல நிலைமையில இருக்கான்னு நீங்க பெருமையா சொல்லலாம் சார் அப்படின்னு ரட்சகன் அன்னைக்கு கொடுத்த வாக்கு அதுல ஒரு துளி கூட மாறாம அப்படியே சொன்னது போல செஞ்சு காமிச்சிட்டான். ஆமா, இன்னைக்கு ரட்சகன் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே அவர் பட்ட வறுமையும் கஷ்டமும் தான். வறுமை கஷ்டம் இதுல இருந்து எந்த ஒரு மனுஷன் படிப்படியா முன்னேறி நல்ல நிலைமைக்கு போறானோ அந்த மனுஷன் தான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கணும்ன்ற எண்ணத்துக்கும் வருவான். அதுக்கு பெரிய முன் உதாரணமா ரட்சகன் இருந்தாரு. ரட்சகனுக்கு ஒரு காலத்துல பகிரப்படாத மதிய உணவுதான். இன்னைக்கு அவரு பல பேரோட பசிய போக்கி பல பேரோட வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னத மனிதரா உயர்த்துச்சு. நம்ம படக்கூடிய கஷ்டம் ஒவ்வொன்னும் நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கான முதல் படியா தான் இருக்கும். கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி யாருமே கவலைப்படவே கூடாது, அதை தாண்டி நம்ம முன்னேறி வரணும். அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்றை விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
3: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
2: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
3: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
2: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
3: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மர்

0: அவருக்கும் பாதுகாப்பு.
1: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: சக்தி வேறு பாட்டப்பாடு துள்ளி வந்து ஆட்டப்பாடு.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
2: என்னத்த சொல்ல வர்ற?

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Do you love me?

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 இருந்து 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 லட்சம் வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வர

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மதிக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில்

சேர்ந்து வந்தீ.

0: கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னே

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனியாட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

செவத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீனுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: சென்னையும் இல்லை, தலைமுறை சொந்தம் இல்லை. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை, தலைமுறை சொந்தம் இல்லை. வஞ்சி மலர் கொடி வந்து விழுந்ததும் மாவின் கூட்டதும் இல்லை. காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்,
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம். கண்ணின் மணி போலே பழகின்ற

கிண்டது தாட்டி கிண்டது குழந்தைகிட்டே கிடது குழந்தைகிட்டே கிடது புதுசா கிண்ட தாத்தாடிச்சோம் நீதா கா கா கா கா கா நீதா கா கா கா கா கா நீதா கா கா கா கா நீதா கா பா பா

0: தக்க தடிக்கின்னத்தோ தக்க தடிக்கின்னத்தோ தக்க தடிக்கின்னத்தோ மாப்பிளே
1: சாலிபமாக சகபமா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கமக ஐயப்ப என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமகடாய்?
0: அண்ணனோட அக்கமக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்.
0: அண்ணனோட பச்சை அது பல

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய